0: கடந்த வாரங்களிலே ஒவ்வொரு வாரத்திலும் 5-5 பாடல்கள் வந்து அதிலே தெரிவு செய்து வந்த பாடல்கள் இன்று 5 வாரமாக 25 பாடல்களுக்குள் தெரிவு செய்யப்பட்ட 5 பாடல்கள் போட்டியிலே நிற்கின்றன. இந்த 5 பாடல்களுக்கும் கேட்கும்போதே உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த பாடல் உங்கள் மனதை தொடுகின்றதோ அந்த பாடலுக்கு நீங்கள் வாக்களித்து செல்லலாம். 5 வாக்குகள் உங்களிடம் இருக்கின்றது. 5 பாடல்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளிக்கலாம். முதலாவதா எதுக்கு, ரெண்டாவது எதுக்குன்னு நீங்கள் வந்து செல்ல அப்படித்தான் செல்கின்றீர்கள். இணைந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு இணைய இருக்கும் உறவுகளை வருக வருகொண்டு வரவேற்றுக் கொண்டு இருக்கின்றேன். வாக்குச்சாவடி திறந்தே இருக்கின்றது உங்களுக்காக. எங்கே ஓடி வாருங்கள், வந்து விட்டார். எங்கிருந்தாலும் எப்போ வந்தாலும் எந்த இடையூறுடன் ஓடி வரும் ஜோஷ் மன்னர் வந்து விட்டார். குவைத் மன்னர் வந்து விட்டார்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, பேரரசர் அவர்களே வணக்கம்.
0: நான் பேரரசர் என்பதும் நீங்கள் மன்னர் என்பதும் நீங்கள் பேரரசர் என்பதும் வாரம் வாரம் கேட்டு மகளை சந்தோஷமா இருக்கு. நலமா இருக்கின்றீங்களா மகனே?
1: நலமாவும் வளமாவும் ஆயிடுச்சா? உங்க ஆசீர்வாதத்துல இருக்கிறீங்க.
0: நலம் நலம் நலம் நலம் நலம். அங்கே பாடல்களை எல்லாம் தளத்திலே கேட்டுவிட்டு நன்றி கூறி எழுதுகிறீர்கள். அதை கேட்கும் பொழுது எனக்கு பெருமிதமாக இருக்கின்றது. உடல் நலம் அப்படியே கவனமா இருக்க வேண்டும். பணி சுமை என்று எனக்கு தெரியும்.
1: ஆமாங்க,
0: பணி சுமை. அப்படியே நாங்கள் உடனடியாக வாக்குச்சாவடிக்கு போவோம். பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். பணி சுமையோடும் எங்கள் காற்றலைக்கு வந்து வாக்களிப்பது கடமை உரிமை என்றும் தளத்திலே எப்பொழுதும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். நலம் பெற வேண்டும் நீங்கள். ஊரிலே அனைவரும் நலம் தானே? அடிக்கடி பேசுவீர்களா ஜார்ஜ்?
1: அந்த காலத்தில் அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய
0: விழுந்து விட்டுதான். சரி, ஊருக்கு எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே?
2: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க.
0: சரி, அப்ப இப்பொழுது என்ன பாடல உங்களுக்கு விருப்பமான பாடல தர வேண்டும்? நீங்கள் அங்கே பணி சுமையோடு இருக்கின்றீர்கள்.
2: திருமலை படத்திலிருந்து அழகூரில் பூத்தவளே.
0: அழகூர் பல தடவை இந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பப்பட்டிருக்கு. இனிமையான பாடல் செய்கின்றேன். நன்றி மானே, வந்து இணைந்தே சிறப்பித்த பங்கு உங்களை
2: நன்றி.
0: நீங்கள் உங்கள் கடமையை பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், கவனம், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அழகூரில் பூத்தவளே, இனிமையான பாடலை தந்துவிட்டு தன்னுடைய கடமை எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார். எவ்வளவு பணி சுமையாக இருந்தாலும் வாக்களிப்பதென்றால் ஓடி வந்து விடுவார். எங்களோட பங்களிப்பதிலே அவருக்கு மிக ஆர்வம் உள்ளவர். நீண்ட கால உறவு எங்களோடு, வந்த காலத்திலிருந்து இதுவரையும் எத்தனை உறவினர்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்ற அவர்கள் வந்து இணைந்திருக்கின்றார்கள். இவருடைய நண்பர் ஒருவர் எங்களுக்கு அறிவிப்பாளரையும் இருந்திருக்கின்றார் குவைத் நாட்டிலிருந்து. ஆனாலும் அவர்கள் பெற சொன்னாங்க, இவர் அவர்கள் சார்பில் பெறுவர். இவருடைய வருகையும் இவர் எங்களோட பங்களிக்கும் தளத்திலே கேட்கும் பாடலும் தவறமாட்டார், இணைந்து கொள்வார். வாழ்த்துக்கள் அவர் கூறிக்கொள்வோம். இப்பொழுது மொழியல் தமிழ் வானொலியில் வரும் அடுத்த உறவுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாக்குச்சாவடி. எல்லா உறவினர்களும் எங்களோட நீண்ட காலமாக இணைந்து தொடர்ந்து இணைந்து எங்கள் வானொலியை வளர்த்து கொண்டு நீங்களும் மகிழ்ந்து கொண்டு எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் நீங்களும் உலகளாக இருக்கும் என்ற உறவினர்களை அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றோம். முகம் தெரியாத உறவுகளாக பலர் இங்கே கருத்துக்களை எனக்கு எல்லா தளங்களிலும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வேறு என்னுடைய இணைப்புகள் இருக்கின்றன, அவற்றிலே வருவார்கள். நிறைய எனக்கு தொடர்பாளர்கள் நிறைய இருப்பதனால் அவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது எங்கள் மொழியல் தமிழ் வானொலியின் பெருமையை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு யாவற்றுக்கும் காரணம், ஒரு குடையின் கீழே எங்களை வைத்து ஒரு ஆலமரம் போல தாங்கி நின்று இந்த நிகழ்ச்சியை, இந்த வானொலியை வளர்ந்து வர அனுகூலமாக

இருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வானரசி மீரா என்பது தெரியும். எங்கள் வானொலியை இனங்கண்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறப்பினை உணர்ந்து நீண்ட காலமாக ஒரு பெண்ணால் இயக்கப்படுகின்றது என்ற பெருமையோடு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனமே இனம் கண்டு வாழ்த்தி வரவேற்று எங்களுக்கு விருதுகளும் கொடுத்திருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால் இது உங்கள் கருத்தில் தான் இருக்கின்றது, உங்களால் தான் வானொலி வளர்கின்றது என்றதை நாங்கள் தாம் பிள்ளை தாய் தகப்பன் போன்ற ஒரு உறவினர்களாக நாங்கள் கூடி மகிழ்ந்து இதை ஒரு குடும்ப வானொலியாகவே நடத்துகிறோம் என்றுதான் எண்ண வேண்டும். பாருங்கள், 6478746415 என்ற எண்ணோடு இணைந்து இன்றைய பாட்டு சவாரியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு மேலும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்கின்றது பாடல்கள்.

0: கடவுள் மனிதனை படைத்தானா? கடவுளை மனிதன் படைத்தானா? ரெண்டு பேரும் இல்லையே, ரொம்ப தொல்லையே. அட, நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. அட, நான் சொல்வது உண்மை, வானத்தை பார்த்தேன்.
1: காலநிலையை பற்றி நாங்கள் பேசும் பொழுதெல்லாம் கவனமாக பேசுகின்றோம். காரணம், இங்கே நாங்கள் காணும் காலநிலை, நாங்கள் உணரும் காலநிலை என்று ஊடகங்களிலே எல்லாம் வெளிவருகின்றது, எல்லோருக்கும் தெரியும். அதனால் சரியான முறையில் தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இது குளிர் நாடு, வெப்பம் அதிகமாகத்தான் வருகின்றது. பாருங்கள், குளிர்காலத்தில் கூட பகலவன் வந்துவிட்டால் பெரிய வெளிச்சமாக அந்த பகலவன் இருக்கும், வெயிலாக இருக்கும், பார்த்தால் பெரிய வெயில் போன்றிருக்கும். அது தொட்டு பார்க்க அவ்வளவு குளிர், அதே குளிர்ந்து போயிருக்கும், அது வராது அந்த வேளையிலே. வெப்பமாக இருக்கும் என்று எல்லாரும் பண்ணுவார்கள். காலநிலையினுடைய அளவு மாறி கூடுதலாக கூடுதலாக காட்டினால் கூட வெப்பம் எங்களுக்கு தோன்றாது. ஏனென்றால் பவனத்திலே குளிர் அணுக்கள் நிறைய உண்டு. அது கோடை வரும் பொழுது அந்த கொஞ்சம் விலகி இருக்குமே தவிர வெப்பம் அதிகமாக 30, 32, 33 வரும். ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் அந்த வெப்பம் அதிகமாக இருக்கும், பின்பு தணிந்துவிடும். வியர்வைக்கு நாங்கள் விலை கொடுத்து வாங்குகிறோம். அதாவது வந்து உடற்பயிற்சி சாலைகளுக்கு சென்று பயிற்சிகள் செய்கின்றோம். அதற்கேற்ற கருவிகளை அங்கே பூட்டியிருக்க எங்களை வருத்தி செய்கின்றோம். அங்கும் என்ன இருக்கும்? குளிரூட்டி தானே இருக்கும், அங்கும் குளிரூட்டி தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் ஓடி ஆடி ஓடுற பரீட்சை, நடக்கிற பரீட்சை, பாயிற பரீட்சை, தூக்குற பரீட்சை, வீசுகிற பரீட்சை என்றெல்லாம் இருக்கும். அதுக்குள்ள அங்கேயும் இருக்கின்றது. அதேபோல் எந்த தளத்துக்கு எங்கே போனாலும் அங்கே குளிரூட்டிகள் வேலை செய்து கொண்டிருக்கும். குளிரூட்டிகளே தான் இருக்கும். வெப்பம் என்று வந்து வாகனத்துக்கு செல்லும் பொழுது வாகனத்தையும் வந்து இப்பொழுது தான் வாகனத்துக்கு நாங்கள் குளிரூட்டி வாய்ப்பதை விட கண்ணாடிகளை பதித்து விட்டு ஓடுவோம். இறக்கிவிட்டால் இயற்கை காற்று வீசிக்கொண்டிருக்கும். இந்த கோடை காலத்திலே தான் உந்துருளி எல்லாம் மிதிவண்டியில் உந்துருளி மோட்டார் பைசைக்கிள் வண்டி என்று நீங்கள் கூறுவது, எல்லோரும் அதை எடுத்துக்கொண்டு முடுக்கி கொண்டு போவார்கள். விசையாக செல்லும் பொழுது காற்று வீசிக்கொண்டு, ஆனால் அவரை பார்த்தால் அவரை மூடி பெரிய சட்டைகள் எல்லாம் போட்டிருப்பார்கள். சாதாரணமாக உடையோட போக முடியாது கோடை காலத்திலும். அப்படியான நாடு தான் இந்த நாடு, சிறப்பாக இருக்கின்றது. வாருங்கள், இணையங்கள். நேரம் சரியாக 12:46 நண்பகலில் இருக்கின்றோம். நீங்களும் 10:16 இரவு நேரத்தில் இருக்கின்றீர்கள். 2026 ஏழாவது மாதத்தின் 6வது. இந்த 7வது மாதம் மிகவும் வெப்பமான காலம். அடுத்த மாதம் 8வது மாதம் வந்துவிட்டால் 28 பாகைக்கு நாங்கள் போக முடியாது, குறைந்து விடுவோம். இன்னும் ஒரு மாத காலம் இருக்கின்றது. இந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே, அதாவது வந்து 6வது மாத நடுப்பகுதியிலிருந்து 7-8 முற்பகுதி மட்டும் இந்த வெப்பத்தின் எல்லை அதிகமாக இருக்கும். அதன் பின்பு இந்த எல்லை, இந்த வெப்பத்தின் அளவை காண முடியாது. அதன் பின்பு எல்லாம் குறைந்து குறைந்து வந்து பூஜ்ஜியத்துக்கு கீழே 40க்கும் போவோம். பூஜ்ஜியத்துக்கு கீழே மைனஸ் உறைபனி அந்த நேரம், அப்படியான காலையில் உள்ள நாடு அது. பழக்கப்பட்டு விட்டது எங்களுக்கு, அது பழக்கப்பட்டு விட்டது. பழக்கம் இப்பொழுது அது வழக்கமாகி நாளைக்கு அப்படி இருக்கும், இன்றைக்கு இப்படி இருக்கும் என்று எங்களுடைய கர்மங்களுக்கெல்லாம் நாங்கள் நேரங்களை கணித்து, நேரங்களை பிரித்து அதற்கேற்ற கடமைகளை செய்து கொள்வோம். எங்கே வாருங்கள், அலையுங்கள். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற எண்ணத்தில் எல்லோருடைய கேள்விகளும் வந்து இணையும் பொழுது, நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு, அம்மா எப்படி இருக்கின்றார்? அம்மா நலமாக இருக்கின்றார். இந்த விதமான பாரதூரமானதாக இல்லை அவருக்கு. என்னவென்றால் ஏற்பட்ட ஒரு வருத்தம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை நாங்கள் சரி செய்து விட்டோம், நல்ல சுகமாக. அதில் எந்த விதமாக மாற்றமோ எதுவுமோ ஒன்றுமே இல்லை, சிறப்பாக இருக்கின்ற அப்படியே. ஆனால் அந்த நோய் மீண்டும் பெறக்கூடாது, அந்த இருக்கக்கூடாதுன்னு தொடர் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கார். இயற்கை, அதாவது வந்து இயற்கை மருந்துகளும் அலோபதியும் தான். அதற்கு ஒரு காரணம் பத்தியம் என்று எங்கள் நாடுகளிலே கூறுவோம். பத்தியம், பத்திய பாகங்கள் என்று கூறினால், பாகங்கள் உணவு முறைகளிலே எல்லா உணவும் உண்ண முடியாது. எல்லா விதமான சத்துள்ள உணவுகளும் உண்ண முடியாது. குறிப்பிட்ட குறிப்பிட்ட உணவுகளைத்தான் உண்ண வேண்டும். அது விருப்பத்துக்குரியதாக இருக்கும், விருப்பம் இல்லாததாக இருக்கும். அதில் என்னது மகள் தெரியும் தானே, சின்ன பிள்ளை மாதிரி அவருக்கு விருப்பமானதான் எடுத்துக்கொள்வார், விருப்பமில்லாத எடுக்க மாட்டார். ஆனால் விருப்பம் இல்லாததான் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது, கொஞ்சம் கடினம். ஆனாலும் சோர்வு நிலை இருக்கின்றது அவருக்கு, அது கொஞ்சம் உற்சாகம் குறைவாக இருக்கின்றார். காரணம் மருந்தும் அந்த பத்தியமும் தான். ஆனால் அதை செய்யாமல் நோய் அவர் சுகதகையாக இருக்க வேண்டும் இல்லவா? ஆனால் சுகதகையாக இருக்கின்றார். வருவார் காற்று, எங்களுடைய நிர்வாகங்கள் எல்லாம் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார். நிகழ்ச்சிகள் எல்லாம் எல்லாம் ஒழுங்குபடுத்துவது எல்லாம் எல்லாம் அழகாக செய்து கொண்டிருக்கின்றார். குரல் வந்து உட்கார்ந்து ஒரு மணி நேரம் வர மணி நேரம் உங்களோடு உற்சாகமாக பேச வேண்டும். நான் கூறுவேன், நீங்கள் வந்து விட்டால் காற்றலைக்கு உங்களை அறியாமல் உற்சாகங்கள்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்ற நாம் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் வாரம் ஒரு நாள் மலரும் ஜனரஞ்சகமான பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த காலங்களில் நூற்று காலங்களில் வாரம் வாரம் ஒரு பாட்டும் பதமும் நாங்கள் கேட்கும் வேளையில் 341 வார பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்று மலர இருப்பது 342 பாட்டும் பதமும். கடந்த காலங்களில் மலர்ந்து வந்த பாட்டும் பதமும் நிகழ்வுக்காக பல படைப்பாளிகள் தங்கள் தங்கள் படைப்பினை சிந்தனைக்கேற்றவாறு சீர்திருத்த கருத்துக்களை தாங்கி வர செய்து எல்லோரும் மகிழ்ந்து பாராட்டி ஜனரஞ்சகமான அந்த பாட்டும் பதத்தை என்றும் மலர வைக்க வருகின்றது. கடந்த 122 பாட்டும் பதங்களை தயாரித்து காற்றலையில் தவளவிட்ட சிந்தனை செல்வன் தன்னுடைய பக்குவமான படைப்பாக 123 படைப்பினை இன்று மலரும் 342 பாட்டும் பதத்துக்கு சமர்ப்பிக்கின்றார்.

சகல விதமான விழிப்புணர்வுகளையும் மனதிலே தந்து எழுச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் கருத்தும் காணமுமாக வந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர் ஒரு பாட்டும் பதத்துக்கான வாக்கியத்தை தேடி அதற்கு உரிய பதங்களை முதல் பதங்களிலிருந்து எடுத்து அதை தொடுத்து பாடல்களாக தரும் திரைப்படுத்து பாடல்களையும் தேடி தந்திருக்கும் வேளையில் பக்குவமான பாடல்களையும் காதுக்கினிய கீதங்களாகவும் கருத்து நிறைந்த பாடல்களாகவும் இன்று ஒலிக்க வைத்து அதிலே வர முதல் பதங்களை தொடுத்து 10 பதங்களை எடுத்து ஒரு வாக்கியத்தை தர இருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்விலே இன்றைய தனது படைப்புக்காக மேகம் கறக்குது என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் தருகின்றது இன்றைய பாட்டும் பதத்தில் முதலாவது பதத்தை பாடலை கேட்போமே.

முதலாவது பாடல் மேகம் கறக்குது திரைப்படத்திலிருந்து. அழகான என்ற பதத்தை அழகாக தாங்கி பாடி சென்ற வேளையிலே அந்த அழகான என்ற அந்த பதத்தை இன்றைய பாட்டும் பதமும் 342 முதல் பதமாக பெற்றுக் கொள்வோம். இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக மல்லியம் மங்களம் என்ற ஒரு திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று அந்த பாடல் எங்களுக்கு கொண்டு வந்து தருகின்றது. கேட்போம் பாடலை.

ஓவியம் என்று ஆரம்பித்து அந்த பாடலே ஓவியத்துக்கு என்ற பதத்துக்கு நாங்கள் அதை எடுத்து அழகான ஓவியத்துக்கு என்று பொருத்திக் கொள்வோம். மூன்றாவது பதம் எதுவாக இருக்கும் அதை அனுதினமும் கேட்டு மகிழ்ந்திருப்போம். அந்த பாடல் பொன்னூஞ்சல் என்ற திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல். எங்கே பாடலை கேட்போமா?

நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் என்ற அந்த பாடலிலே நல்ல என்ற அந்த நல்ல பதத்தை நாங்கள் பெற்று மூன்றாவது பதமாக பொருத்திவிட்டு ஒரு தடவை படிப்போம். அழகான ஓவியத்துக்கு நல்ல என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் நான்காவது பதத்திற்காக சிகரம் என்ற திரைப்படுத்த பாடலை தெரிந்தெடுத்திருப்பார் கண்டுபிடித்திருப்பவர்கள் எண்ணுகின்றேன். இங்கே அதை நாங்கள் கேட்டுவிட்டு பொருத்தி பார்ப்போம். வருகின்றது பாடல்.

வண்ணம் கொண்ட வண்ணிலவு என்ற அற்புதமான அந்த பாடல் வண்ணம் என்ற பதத்தை எங்களுக்கு தந்த வேளையிலே பொருத்தி விடுவோம் நாலாவது பதமாக படித்து விடுவோமா? அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம், வண்ணம் என்பது நிறங்கள், வர்ணம் என்று கூறுவோம் அல்லவா. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம், அப்படி என்றாலும் எங்களுக்கு பூரணமத்துவப்படவில்லை அல்லவா. ஐந்தாவது பாடலுக்கான முதல் வரியை தேடுவோம். தில் என்ற திரைப்படத்தில் இருந்து

வேண்டும் வேண்டும் என்று பாடி சென்றதே அந்த பாடல். அதிலே வேண்டும் என்ற ஒரு வேண்டும் என்ற பதம் எங்களுக்கு போதும் என்று எடுத்து பொருத்துவோம் ஐந்தாவது பதமாக. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும். ஆம், ஒரு ஓவியம் அழகாக வர வேண்டும் என்றால் அதிலே பூசப்படுகின்ற உபயோக பாவிக்கப்படுகின்ற வண்ணம் சிறந்த வண்ணமாக இருக்க வேண்டும், பொருத்தமான வண்ணமாக இருக்க வேண்டும். அழகுற அந்த ஓவியம் திகழ வேண்டும் என்றால் வண்ணம் தான் உங்களுக்கு முக்கியம். பல வண்ணங்களை அங்கே சேரும்போது நாங்கள் பொருத்தமான வண்ணங்களை அங்கே இணைத்து பதித்து விட்டால் அது அழியாத ஓவியமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும், கருத்தனை தந்து கொண்டிருக்கும். அப்படி என்றால் அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும் என்று கூறிய சிந்தனை செல்வன் தன்னுடைய 123வது படைப்பில் தந்த 342வது பாட்டு பதத்திற்கு 6, 7, 8, 9, 10 என்று இன்னும் 5 பதங்களை தர வேண்டுமே, எப்படி அந்த பதங்களை தந்து எப்படி இதை முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். வீட்டுக்கு வீடு என்ற திரைப்படத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் 6வது பதத்தை என்று தருகின்றார் அந்த பாடலை. அந்த பாடல் பாடுகின்றது கேட்போம்.

நல்ல வாழ்வுக்கு என்று ஆரம்பித்த பாடலிலே நல்ல வாழ்வுக்கு என்ற பதம் எங்களுக்கும் நலமாக இருக்கின்றது. அழகான வேண்டும், அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும். நல்வாழ்வு நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் விஜயபுரி வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தருகின்றார்.

கேட்டீர்களா பாடலை? உள்ளத்திலே புறம் வேண்டுமடா என்று பாடுகின்றது. அப்படி என்றால் உள்ளத்திலே என்றதை எடுத்துக்கொண்டு பொருத்துவோம் ஏழாவது பதமாக. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே என்று வந்த வேளையில் ஒரு ஊதாப்பூ கண் சுமிட்டுகிறது. திரைப்படத்து பாடல் வந்து எட்டாவது பதத்தை தர விரும்புகிறது. கேட்போம் பாடலை.

இந்த பாடலிலும் நல்ல என்ற பதம் முதல் பதமாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மீண்டும் அந்த நல்ல என்ற பதத்தை கொண்டு சென்று எட்டாவது இடத்திலே வைத்து எட்டு பதங்களையும் பொருத்தி படிப்போம். அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும். ஆம், சிறந்த அழகான சிறப்பான ஒரு ஓவியம் என்றால் அதுக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வண்ணங்கள் நிறங்கள் வேண்டும். அதே போன்று நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல நீங்கள் பிடித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அடுத்த பதம் இதுவாக இருக்கும் என்று இதுகை மோனியோடு தருகின்றார் போல் தெரிகின்றது. ரிக்ஷா மாமா திரைப்படுத்து பாடல் பாடுகின்றது அந்த பதத்திற்காக.

எனும் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலே எண்ணம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. 9வது பதமாக, அழகான ஓவியத்திற்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம். 10வது பதம் வந்து பூரணப்படுத்துகின்றது. இன்றைய 342 பாட்டும் பதத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக, அதற்காக வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்பட பாடல் கை கொடுக்கின்றது எங்களுக்கு. கேட்டுவிடுவோம் அந்த பாடலை இறுதி பாடலாக.

வேண்டும் வேண்டும் என்று ஆரம்பித்து மீண்டும் மீண்டும் பாடிய வேளையிலே நாங்கள் ஒரு வேண்டும் மட்டும் எடுத்துக்கொண்டு சென்று 10வது பதமாக பொருத்தி விடுவோம். 10 பதங்களை அழகாக பெற்று நாங்கள் பக்குவமாக படிப்போம். அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல் வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்று வந்திருக்கின்றது. எதுகை மோனியோடு பக்குவமாக இந்த பதங்களை தேடி பிடித்து அதற்குரிய 10 பாடல்களையும் எடுத்து வந்து எங்கள் காதோரம் தந்து இன்றைய பாட்டும் பதமும் 342 தன்னுடைய 123வது அற்புதமான படைப்பாக தந்திருக்கின்றார் சிந்தனை செல்வன். வாழ்த்துக்களை அவருக்கு கூறிவிட்டு கருத்துக்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். மீண்டும் அழகான ஓவியத்துக்கு நல்ல எண்ணம் வண்ணம் அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டுமாம். அழகான ஒரு ஓவியத்தை படைக்க வேண்டியவர்கள் நல்ல தரமான வண்ணங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று நாங்களும் நல்ல வாழ்வு பெற வேண்டும் என்றால் எங்கள் உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வஞ்சனை சூது போட்டி போகாமை அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல நல்ல எண்ணங்களை நாங்கள் கொண்டு வாழ்ந்தோமாக இருந்தால் எங்கள் வாழ்வும் நல்வாழ்வாக சிறக்கும் என்பதை சூட்சுமமாக எடுத்து கூறிய பாட்டும் பதத்தை கேட்டோம். இன்றைய 342வது பாட்டும் பதம். இந்த 342 கொண்ட இந்த பதம் எப்படி கூறினது என்று மீண்டும் ஒரு தடவை பார்ப்போமா? அழகான ஓவியத்திற்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்று கூறி நல்ல சிந்தனைகளை மனதிலே நாங்கள் கொண்டு நல்வாழ்வு பெறுவோம் என்ற அற்புதமான ஒரு வழிகாட்டி கருத்தை தந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்ட சிந்தனை செல்வன் அவருடைய 123வது படைப்புக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு இவது வரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அற்புதமாக இந்த கருத்தை நாங்கள் கடைபிடித்துக் கொள்வோம். எங்களை சிந்தையிலும் நல்ல எண்ணங்களை சுமப்போம், நல்ல காரியங்களை செய்வோம், அறவழி நடப்போம் என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் 342 விடைபெற எண்ணுகின்றது. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல் வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்ற கருத்துக்களை அழகாக தந்துவிட்டு உறவுகளை இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் தமிழ் பணியிலே வாரந்தோறும் வரும் பாட்டும் பதத்தில் இன்று 342வது பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் உங்களை அடுத்த பாட்டும் பதத்தில் சந்திக்கின்றேன் என்று காற்றாலையின் விடைபெற்று செல்லும் வேளை அழகான ஓவியத்திற்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்ற கருத்தை கூறி விடைபெற்று செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம். வாழ்வும் பலமும் எங்கள் கையில் உண்டு அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல்தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: பாடலை கேட்டுக்கொண்டு வரும் முதல் அன்பு உறவை அழைத்து விடுவோம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் பவுனம்மாள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: நன்றிகள், வாழ்த்துக்கள். நல்ல இனிமையான பாடலை கேட்டிருந்தீர்கள் அதிகாலையில். இருவரும் கேட்ட பாடல்கள் சிறப்பான பாடல்களாக ஒழித்துக் கொண்டு சென்றது. அப்படி அங்கே இருக்கிற உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது? காற்றலை எப்படி இருக்கின்றது? உங்களுடைய கடற்கரை எப்படி இருக்கின்றது? நல்ல நிலவாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது எப்படி இருக்கின்றது? காட்சி தருகின்றதா?
1: ஆமாங்க ஐயா, நல்ல நிலைமையில இருக்குங்க ஐயா.
0: நீங்க தூக்கத்தால் எழுந்தீர்களா இப்பொழுது?
1: இல்ல ஐயா, எனக்கு வந்து கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருக்கு.
0: அது இந்த பனி காலத்துல அப்படி வந்து விட்டது இல்லையா? எங்களுக்கும் அப்படித்தான் இடையிடையே சிக்கல்கள் தர பார்க்கின்றது. நல்ல வீட்டு, உங்க வீட்டுக்கு முன்னாலே துளசி இருக்குங்களா? துளசி?
1: துளசி இல்லையே.
0: இல்லையா? தேநீர்ல துளசி சாயம் போட்டு குடிச்சா நன்றாக இருக்கும். துளசி இலை பாவித்து குடித்தால் சற்று சுகம் பெறலாம். கற்பூரவள்ளி இலை பாவிக்கலாம், அதுவும் நல்லது. நல்ல
1: கற்பூரவள்ளி
0: சின்ன செடியை நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்திலே கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே வைத்தாலே வளர்ந்து வரும் அம்மா.
1: இப்பதான் ஒரு சின்ன செடி, துளசி செடி வச்சிருக்கோம்.
0: துளசி செடி வச்சிருக்கோங்களா? அதான் நீங்கள் தேநீரை போடும்போது அதுல ரெண்டு மூன்று துளசி, அல்லது இந்த துளசி நன்றா இலையை கழுவி விட்டு சப்பி மண்டு விழுங்குங்கள். சளி கட்டப்படாது, தொண்டை நல்லதா இருக்கும். சரி, கலம்பத்திலே வந்து இணைந்து இருக்கின்றீர்கள். யார் சொல்வதோ நிகழ்வை கேட்பதற்காக முதலில் ஒரு பாடல் தருவது வழக்கம் தானே? உங்களுக்கு இன்றைய பாடல் என்ன, நாளைய பாடல் என்ன, ரெண்டையும் கூறிவிடுங்கள் பவுனம்மாள்.
1: ஐயா, இன்னைக்கு வந்து வல்லவனுக்கு வல்லவன் படத்துல இருந்து மனம் என்னும் மேடையில.
0: மனம் என்னும் மேடை மேலே நல்ல ஒரு பாடல் அந்த பாடல். ஆமா, இன்றைக்கு உங்களுக்கு பாட முடியாது. எனக்கு உங்களை பாட கேட்க மாட்டேன், ஏனென்றால் இன்றைக்கு உங்களுடைய குரல் வளம் சரியில்லை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பாட வேண்டும். அப்ப இப்பொழுது குரலை நீங்கள் சரிப்படுத்தி வைத்திருக்கிறதா வேண்டும். நல்ல பாடல் அந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாளைய பாடல் என்ன வேண்டும் உங்களுக்கு?
1: நாளைக்கு சொல்றேன்.
0: நிகழ்ச்சியில வந்து கூறுங்கள், நினைத்து கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் பாடலை கேளுங்கள். நான் பாடல் முடிவில் உங்களுக்கு இன்றைய போட்டி யார் சொல்வதோ என்பதற்கு தருமே ஒரு பென்சில் பேப்பரோடு இருங்கள். ஏனென்றால் எழுத்துக்கள் இடைவிட்டு இடைவெளி நிரப்பி பெற வேண்டிய நிகழ்ச்சி தானே இந்த நிகழ்ச்சி. அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். சென்று பாடல் இப்பொழுது காற்றலைக்கு கிடைக்க இருக்கின்றது. அந்த பாடல் தருகின்றேன் உங்களுக்கு, உடனே பாடல் தருகின்றேன். நீங்கள் முதலில் வந்து இணைந்தபடியால் உங்களுக்கு அந்த பாடல் வருகின்றது. வருகின்றது அந்த பாடல். இன்னொரு ஒரு நொடியிலே வருகின்றது அந்த பாடல். உங்களுக்கு கேட்டு விடுவோம்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து எங்களையும் மகிழ்வித்து எல்லோரையும் மகிழ்வித்து சென்றதென்றுதான் கூற வேண்டும் என்பவர்களே, இது கதம்பம் யார் சொல்வதோ நிகழ்விலே வந்திருக்கின்றோம். யார் சொல்வதோ நிகழ்வில் எங்களில் பதங்களை கொடுப்பேன். பதங்களிலே சில எழுத்துக்கள் மாறி வரலாம் அல்லது இணைந்து இல்லாமல் இருக்கலாம். அதை நிரப்பி கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் என் அன்பினை நெஞ்சுங்கள். அதுதான் இன்றைய போட்டியிலே உங்களோடு இணைந்திருக்க வந்திருக்கின்றான் தருவது. அதன்படி வருகின்றது எங்களுடைய முதலாவது பதத்தை தர இருக்கின்றேன். அன்போடு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும். விரைவாக வந்து இணைந்து கொள்ளுங்கள். புத்திசாலித்தனமாக நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இன்று வந்து இடைவெளி நிரப்ப இருக்கின்றோம். அதாவது ஒரு பதம் என்னிடம் இருக்கின்றது, புதியல்லே கண்டுபிடித்து எடுத்து வந்த பதத்திலே அந்த பதம் தமிழ் பதமாக இருக்கும். தமிழ் பதம் சில கருத்துக்களை எங்களுக்கு தரும் ஒரு நல்ல முக்கியமான ஒரு கருத்தை தரக்கூடிய பதமாகத்தான் இருக்கும். அது நான்கு எழுத்து, ஐந்து எழுத்து, ஆறு எழுத்து, ஏழு எழுத்து என்று இருக்கும். அந்த பதத்தை நான் கூறுவதற்காக நீங்கள் அதை நிரப்பி யார் வந்து சொல்லுகின்றீர்களோ அவர்களுக்கு புள்ளி கிடைக்க இருக்கின்றது. அதனால் முதலாவது பதம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் என்னிடம் இருக்கின்றது. அந்த பதத்தை உங்களுக்கு நான் எழுத்துக்களை கூற இருக்கின்றேன். சில எழுத்துக்கள் தவறு இருக்கலாம். அந்த எழுத்துக்களை நீங்கள் நிரப்பிக் கொண்டு வந்து அந்த பதத்தை கூற வேண்டும். முதலாவது பதமாக வருகின்றது ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதத்தில் முதல் எழுத்து நானா, அதாவது நகரம் என்பதற்கு நத்தை என்பதற்கு வருகின்ற குறில் ந என்ற எழுத்து. இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து இத்தன்ன, மெய்யெழுத்து இத் தானா என்பதை போட்டு மேலே போட்டு வைத்து விட்டால் இத்தன்னா. இப்ப நத்தை என்பதற்கு வரைத்தன்ன, அத்தை என்பதற்கு வரைத்தன்ன. நான்காவது எழுத்து மறைந்து இருக்கின்றது. ஐந்தாவது எழுத்து நானா. நானா என்பா என்றால் தனம், மனம், சினம் என்பதற்கு வர இரண்டு சுழி குறில் நானா. மூன்றாவது எழுத்து இம், இம்மன்னா, அம்மா என்பதற்கு வர இம்மன்னா. முதல் எழுத்து நானா, இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து இத்தன்னா, நான்காவது எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து நானா, மனம், சினம் என்பதற்கு வர வனம் என்பதற்கு வர நானா இரண்டு சுழி, ஆறாவது எழுத்து இம்மன்னா, அம்மா என்பதற்கு வர இம், அம்மா என்ற பதத்திலே நடுவிலே வருகின்றது இம், அத்தோடு முடிகின்றது ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். எங்கே யார் சொல்வதோ என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஓடி வந்து கூற வேண்டும் இந்த பதத்துக்கான பதிலை. ஓடி வாருங்கள்.
1: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: எங்கே ஞானசேகரன் முதலே வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. நடத்துனர்
0: நடத்துனர் வராதையா மூன்றாவதாக வருகின்றார் எங்கள் அன்பனைய நெஞ்சம் நாகப்பன் அவர்கள். காத்திருந்து ஓடிவாரார் வெற்றி எடுத்து செல்வர். எங்கே வணக்கம் நாகப்பன்.
3: வணக்கம். வணக்கம் நரசிம் ஐயா. நான் பேசுகிறேன்.
0: நலமா இருக்கின்றீர்களா?
3: நான் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன். நீங்களும்
0: அப்படியே இருக்கின்றேன். சரி, எங்கே கண்டுபிடித்தீர்களா யார் சொல்வதோ என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். வருக வருக எங்கே கொண்டு
3: வருங்கள். ஐயா அதுல ஒரு எழுத்த காணான்ற மாதிரி இருக்கு.
0: இரண்டு எழுத்தை காணாமலே கொடுங்க.
3: நவரத்னம் வரணும்.
0: நவரத்னம் என்று வரவில்லை. நானா இரண்டாவது எழுத்து இல்லை. மூன்றாவது எழுத்து இர்த்தன்னா, இத்தன்னா நத்தை சொத்தை அதுக்கு வர இத்தன்னா. அடுத்த எழுத்தை காணவில்லை. இறுதி இரண்டு எழுத்தும் நானா இம்மன்னா, மனம், சினம், வனம் போன்ற நா இம். அப்ப ஆறு எழுத்துக்களை கொண்டிருக்கின்றது. கொண்டு ஓடி வாருங்கள். மீண்டும் வாருங்கள். இங்கே ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
4: வணக்கம் ஐயா. நவரத்னம் ஐயா.
0: நவரத்னம் எத்திரி எழுத்து மகனே.
4: வணக்கம்.
0: இல்லை ஐயா, நவரத்னம் வராது. பொருத்தம் பொருந்த பொருந்தவில்லை, பொருந்தவில்லை. சென்று இணைந்து வாருங்கள், வரும்போது பாடங்களை இணைத்துக் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நான்கு உறவுகளை அழைத்து விட்ட அந்த முதலாவது பதம் என்ன பதம் என்று யார் சொல்வதோ,
1: யார் சொல்வதோ

0: யார் சொல்வதோ?
1: சரி, உங்களுக்கு ஒரு தரவை தருகின்றேன். கடுமையாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது வந்து ஒரு கலையிலே சம்பந்தப்பட்டது, கலையோடு சம்பந்தப்பட்டது. எத்தனை கலைகள் இருக்கின்றது? அதிலே நுண் கலைகளில் ஒன்று அந்த விடயத்தை கூறும் ஒரு கலையை குறிப்பது இது. ஆண்களும் பெண்களும் இந்த கலையை பின்பற்றுவார்கள். அங்கே பவுனம்மாள் கொண்டு வந்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
2: நர்த்தனம்.
1: வாழ்த்துக்கள், சிறப்பு. முதலாவது வந்த நேயர், அடுத்த மூன்று பேர் வந்தார்கள் என்றாலும் பவுனம்மாள் கொண்டு வந்து சிறப்பான பதிலை தந்தார். நர்த்தனம், நடன கலை. ஒரு கலையை குறிப்பது நர்த்தனம் என்பது சரியான பதில். பவுனம்மாள், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வெற்றியோடு செல்லுங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி. யார் சொல்வதோ என்று எதிர்பார்த்த வேளையிலே பவுனம்மாள் வந்து கூறிவிட்டார் அந்த பதத்தை, நர்த்தனம். அற்புதமான பதம். நடன கலையை நர்த்தனம், நடனம் ஆடுவதை நர்த்தனம் என்று கூறுவோம். சரி, இரண்டாவது பதத்திற்கு செல்ல எண்ணுகின்றேன். முதலாவது பதம் வெற்றியோடு வந்துவிட்டது, பதிலை தந்து விட்டார்கள். மற்றவர்களும் தந்தார்கள், ஆனால் சரியான பதிலை பவுனம்மாள் நீங்கள் கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதம் எதுவென்றால், இம்மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். எல்லோரிடமும் இது இருக்கின்றது. எங்க ஜோஜ் கொண்டு வருங்க. வணக்கம் ஜோஜ்.
3: வணக்கம் ஐயா. நவரசம் ஐயா.
1: நவரசம் என்று நான் ராணா தரவில்லை உங்களுக்கு, சானா தரவில்லை, அதனால் இந்த பதம் பொருந்தவில்லை. அது சரியான பதம் நர்த்தனம் என்று பவுனம்மா வந்து குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். சரியா? நர்த்தனம், நர்த்தனம் என்று நடன கலையை குறிக்கும் நர்த்தனம். வாழ்த்துக்கள் மீண்டும்
3: நர்த்தனம்.
1: தேவா வந்திருக்கார். வணக்கம் தேவா. வணக்கம்
4: ஐயா. நாட்டியம்,
1: நாட்டியம் தானே ஐயா நர்த்தனம் என்பது? நான் நாவன்னா கூறவில்லையே, யானா கூறவில்லையே, நானா தானே கூறேன். அது நர்த்தனம். நீங்க சொன்ன பதில் சரி, நீங்க சொன்ன பதில் சரி. நாட்டியம் தான், அதை நர்த்தனம் என்று கூறுவார்கள். அந்த பதம் தான் என்னிடம் இருக்குது. இன்று அதிகாலை, இன்று மாலையிலே உங்களை காணவில்லை. என்ன நடந்தது?
4: ஏன் வந்ததுதான் கேட்டேன். முதல் பாட்டு என் பாட்டு தானே?
1: என்ன பாட்டு கேட்டீங்க
4: பாத்தீங்களா?
1: என்ன பாட்டு கேட்டீங்க?
4: இது இந்த பாட்டு ஒரு பாடு
1: கேட்டேன். இரு மலர்கள் அந்த பாடல், இரு பறவைகள் ஒரு வாழ்த்துக்கள். நான் மறக்காது ஒரு சும்மா விட்டு பார்த்தேன், எப்படி ஞாபகத்துல இருக்குன்றதா. நாட்டியம் சரியான பதில், ஆனால் நர்த்தனம் என்பதுதான் அதிலே சரியான பதில். அப்ப நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல்?
4: நன்றி நன்றி.
1: நாளைய தினம் உங்களுக்கு
4: புதிய பறவையில இருந்து
1: என்ன பாடல் வேண்டும்?
4: அந்த இது அடிப்பாங்களா? அந்த பாட்டியா?
1: எது அடிப்பாங்க?
4: சாட்டையால் அடிச்சுட்டு போடுவாங்களே.
1: சாட்டையால் அடிக்கிறது அது புதிய பறவை இல்லையா? அது எங்கே நிம்மதி என்ற பாட்டா? அந்த பாடல் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் தேவா. இணைந்து சிறப்பித்து எங்கே நிம்மதி என்ற பாடலை நாளைய தினம் உங்களுக்கு தேவை என்று கூறியிருக்கிறீர்கள். அது பதவியிலே வந்துவிட்டது. சரி, இப்பொழுது இரண்டாவது பாடத்தை தரப்போறேன். சென்று கேட்டுவிட்டு ஓடி வாருங்கள் என்ன பதில் என்று கூறுவது.
4: நன்றி
1: நன்றி நன்றி தேவா. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சின்ன பதம், இது எல்லோரிடமும் உண்டு, மிருகங்களுக்கு கூட உண்டு. என்னவென்றால், முதலாவது எழுத்து கே என்ன? கேள்வி பிறந்தது அன்று என்றதுக்கு வர கே, கே என்ன? நெடில் கே, கே என்ன? கேள்வி என்பதற்கு வர கே என்ன? இரண்டாவது எழுத்தை தெய்வாதீனமாக காணவில்லை, ஆனா மூன்றாவது எழுத்து தெரிகின்றது. அம்மாவுக்கு வருகின்ற அம்மா என்ற சொல்லிலே வருகின்ற உம்மன்னா, பொட்டு வைத்த மானா, உம்மன்னா. கே என்ன? இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து உம்மன்னா. அற்புதமான ஒரு சின்ன பதம் இது. உங்கள் எல்லோராலும் கண்டுபிடிக்கக்கூடியது. யார் முதலில் கண்டுபிடித்துக் கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். இது எல்லோரிடமும் இருக்கின்றது, மிருகங்களிடம் இருக்கின்றது, மனிதர்களிடம் இருக்கின்றது, ஆண் பெண் இருபாளரும் குழந்தை முதியவர் எல்லோரிடம் இருக்கின்றது, எல்லோரிடம் இருக்கின்றது இந்த பதம். அங்கே கொண்டு வாருங்கள்.

0: யார் சொல்வதோ?
1: நாச்சியார் கோயில் ஞானசேகரம் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. கேசம்,
1: வாழ்த்துக்கள். சரியான பதம், சரியான பதம். கேசம் அதாவது தலைமுடி, அது முடி மிருகங்களுக்கு நல்லது. என்ன பாடல் நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்?
2: தேடி வந்த மாப்பிள்ளையில இருந்து பாப்பா, தேடி வந்த மாப்பிள்ளை இருந்து மாணிக்க தேரில் மன்மத கலசம் மின்னுவதென்ன, அந்த பாடல் வேண்டும் அப்பா.
1: மாணிக்க தேரில், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த பாடல் நாளை உங்களுக்கு காற்றவை கடையும் கதம்பத்திலே மாணிக்க
2: தேரில்.
1: நல்லது, நல்லது. நாகப்பன்,
2: நன்றி அப்பா, மகிழ்ச்சி.
1: வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். அற்புதமான சரியான பதிலை கண்டுபிடித்து கொண்டு வந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு முதல் ஞானசேகரன் கூறிவிட்டார்.
3: நன்றி, நன்றி, நன்றி.
1: நல்ல கண்டுபிடிப்பு, நல்ல கண்டுபிடிப்பு. வாழ்த்துக்கள். மிகவும் சிறிய பதம், ஆனால் பொருத்தமான. நல்லது, நல்லது. கேட்டு மறந்து விடும். அடுத்த பதத்தைக்கு தர இருக்கின்ற கேசம் என்ற சரியான பதிலை ஞானசேகரன் அவர்கள் கூறியிருந்தார். இரண்டாவதாக வந்து நாகப்பெரும் கூறியபடியால் அந்த பதம் வந்துவிட்டது. வாழ்த்துக்கள், கண்டுபிடித்தமைக்கு நன்று, நன்றி. அடுத்தது ஒரு பதம். இந்த பதமும் ஒரு இலகுவான பதம்தான், கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் சுலபமானது. இது சமய சின்னங்களிலே ஒன்று, சமய சின்னங்களிலே ஒன்று என்று உங்களுக்கு குறைந்த இலகுவாக்கிவிடுகிறேன். ஏழு எழுத்துக்கள் கொண்டது, ஏழு எழுத்துக்கள் கொண்டது. முதலாவது எழுத்து ஊனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இத்தன்னா, கத்தி என்பதற்கு வர இத்தன்னா, சொத்து என்பதற்கு வர இத்தன்னா, நான்காவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து இரண்டும் மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து இட்டன்னா, மட்டை சட்டை செட்டை என்பதற்கு வர இட்டன்னா, ஆறாவது எழுத்து, ஏழாவது எழுத்து சை அண்ணா, சைவர் சைவம் என்பதற்கு வர சை அண்ணா. மூன்று எழுத்துக்களை காணவில்லை, நான்கு எழுத்துக்கள் கொடுத்திருக்கேன். முதலாவது எழுத்து ஊனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இத்தன்னா, நான்காவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து இட்டன்னா, ஏழாவது எழுத்து சை அண்ணா. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். ஏழு எழுத்துக்களாலான ஒரு புனிதமான பதம், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். கேட்டு பார்ப்போம்.

0: நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார்கள். வணக்கம் நாகப்பன். உருத்ராட்சை. வாழ்த்துக்கள். புனிதமான பதம் உருத்ராட்சை என்பது சரியான பதம். அதை கொண்டு வந்து வந்திருக்கின்ற நாகப்பன் அவர்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. கண்டுபிடித்து கொண்டு வந்த சிறப்பான அம்சத்துக்கு வாழ்த்துக்கள் நாகப்பன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: எங்கே அடுத்து வருகின்ற ரோஜா. ரோஜா வாருங்கள். ரோஜா, என்ன பாடலை கேட்க போறீங்க? என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
2: சொல்லிவிட்டார்களா?
0: சொல்லுங்களேன், கேட்போம்.
2: உத்தராட்சை.
0: உத்தராட்சை அல்ல, உருத்ராட்சை சரியான பதம். உருத்ராட்சை சரியான பதம். ஆனால் அதை என்னுடைய நாகப்பன் அவர்கள் தந்துவிட்டு செல்கின்றார் வாழ்த்துக்களோடு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதை கண்டுபிடித்து வந்து கூறியதுக்கு இங்கே பவுனம் வாங்குறீர்கள்.
2: நல்ல
0: பொருத்தமான பெயரா இருக்கின்றது இந்த போட்டுக்கு. நீயா இல்லை நானா. நல்லது ரோஜா, நீங்க இணைந்தவர்கள் நன்றி. அடுத்த உறவு பவுனம்மாள் வந்திருக்கின்றார். பவுனம்மாள் சென்று விட்டார். ஓடி வாருங்கள். அடுத்த பதம் தருவதற்கு முன்பு இந்த பதத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். இருவர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். முகமது ராபிக் அவர்களும் வந்துவிட்டார். வணக்கம் நாகூர் ராபிக் அவர்களே. வணக்கம், வணக்கம். வருக, வருக. என்ன பதம் ஐயா?
3: உச்சரத்தை. உச்சரத்தை.
0: உச்சரத்தை ஐயா, எது அந்த களத்திலே கட்டி தொங்க போடுற கொட்டை, அதுதானே? உருத்ராட்சை என்று கூறுவது. உருத்ராட்சை என்ற சரியான பதிலை நாகப்பன் அவர்களும் மீரா அவர்களும் தந்து சென்றார்கள். உங்களுக்கு இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு கண்டுபிடித்ததுக்கு நாளைய தினம் என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள்?
3: முதல் முறை படத்துல இருந்து வெட்டி வேறு வாசம் வேஷம்.
0: அந்த பாடல் வெட்டி வேறு வாசம் நிச்சயமா நாளைக்கு அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாடலை கேட்டு எதிர்பார்த்துக் கொண்டு போட்டியிலே கலந்து சிறப்பீங்கள். யார் சொல்வதோ நிகழ்ச்சியிலே பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வரும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அடுத்த பதத்தை தர இருக்கின்றேன். நன்றிகள் உங்களுக்கு. நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் செய்தி போட்டி மிகவும் மும்முரமாக இருக்கின்றது. எல்லோரும் ஆவலாக வந்து சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக விளையாடி கொண்டிருக்கும் வகையிலே அடுத்த பதம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இப்பொழுது உருத்ராட்சை என்ற சரியான பதத்தை தந்துவிட்டு சென்றார்கள். அடுத்த பதம் வருகின்றது, 5 எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதத்திலே முதலாவது பதம் காணவில்லை, இரண்டாவது பதம் ரீனா அறிவாள் பொஜி என்பதற்கு வர ரி பொறியுருண்டை அறிவாள் என்பதற்கு வர எதி என்பதற்கு வர டி ரீனா ரீனா குரல். மூன்றாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை. அடுத்த நான்காவது எழுத்தை மறைத்து விட்டார்களே. நான்காவது எழுத்து மறைந்து விட்டது. இறுதி எழுத்து அம்மா என்பதற்கு வர இரண்டு பதங்களை தந்து மூன்று பதங்களை மறைத்து 5 பதத்துக்கு 5 எழுத்துக்களான பதத்தை கேட்கின்றார்கள். மூன்று எழுத்துக்களை மறைத்து 2 எழுத்துக்களை தந்து 5 எழுத்திலே உள்ள பதத்தை கேட்கின்றார்கள். அநேகமாக இந்த பொருளை நாங்கள் கோவில் வழியே காணலாம், ஆலயங்களிலே காணலாம், சைவ ஆலயங்களிலே காணலாம், இந்து ஆலயங்களிலே. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து ரீனா, மூன்றும் நான்கும் மறைந்துவிட்டு 5வது எழுத்து உம்மண்ணா. இந்த பேரிலே ஒரு திரைப்படமும் வந்தது. இப்பொழுது இலகுவாக இருக்கும். கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ

0: வந்துவிட்டார் ரேவதி அவர்கள். ரேவதி, உங்களை இரண்டு நாள் எதிர்வது. எங்கே மறைந்து விட்டது ரேவதி? உங்களுடைய அழைப்பு நின்று விட்டது. என்ன நடந்தது ரேவதி? அழையுங்கள், அழைத்த இணைப்பு நான் இணைக்க முன்பு அது சென்று விட்டது. வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வணக்கம்.
1: பாரிஜாதம் அப்பா, பாரிஜாதம்.
0: பாரிஜாதம் அம்மா? அப்படி இல்லை அம்மா, என்னிடம் இருக்கின்றது பாரிஜாதம். எல்லா இந்து கோயிலும் மீண்டும் பாருங்க, மீண்டும் பாருங்க. நன்றி, நன்றி ரேவதி இணைந்து. வணக்கம் பௌனம்மாள். பௌனம்மாள், பௌனம்மாள், ஓ மை காட், உங்களோட இணைப்பு எனக்கு கிடைப்பது இல்லையே பௌனம்மாள். என்ன நடந்தது? எங்கே ஓடி பாருங்கள் பௌனம்மா. பௌனம்மாள் வாருங்கள். சரியான பதிலை கொண்டு வந்தீர்கள். திரிசூலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் பௌனம்மாள், உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவுடன் ஒருவர் அழைத்திருந்தார். ரோஜா
1: வணக்கம்.
0: சரியான பதிலை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஆனால் அதே வேளை உங்களுடைய பௌனம்மாளும் அழைத்த வேளை நீங்களும் அழைத்தீர்கள். உங்கள் அழைப்பு இடர்பட்டு இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்திருந்த அவமதித்தான் முதல் எடுத்தேன். ஒரே நேரத்தில் கூறியபடால் உங்களுடைய பதில் சேர்க்கப்படுகின்றது. அந்த டைமிங் பார்த்தால் நீங்கள் ஒரே நேரத்தில் இருபேரும் அழைத்திருக்கின்றன. ஆனால் பௌனம்மாளுக்கு முதலிடம் கொடுத்தேன். அவர் தூரத்திலிருந்து வந்தவர். இருப்பினும் அவருடைய பதிலும் வந்தபடியே உங்களுக்கும் அது பங்கு உண்டு. ஒரு புள்ளி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் வந்தீர்கள். அந்த அழைப்பிலே சரியான நேரத்துக்கு வந்தபடியா அவர் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்காது. அவன் பின்புதான் நீங்கள் வரவில்லை. ஒரே நேரத்தில் வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி இருவருக்கும். வாழ்த்துக்கள். எனவே அடுத்த அழைப்பு ஞானசேகரத்திலிருந்து வந்திருக்கிறது. கூறுங்கள் ஞானசேகரன்.
2: திரிசூலம்
0: சரியான பதில். இருவர் முதல் கூறிவிட்டார்கள். பௌனம்மாளும் ரோஜாவும் கூறிவிட்டார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு
2: கண்டுபிடிச்சு.
0: அடுத்த ரேவதி, என்ன வெட்டி ஏட்டி பார்த்து விட்டு செல்கிறீர்கள்? ரேவதி சொல்ல வேண்டும், வெட்டி ஏட்டி பார்க்கிறீர்கள். ஜோர்ஜ், ஜோர்ஜ் வணக்கம். ஜோர்ஜ்
3: வணக்கம். தரிசனம்,
0: தரிசனம் அல்ல, அதையும் ஒத்துக்கொள்ளக்கூடியதான் ஆறுகளுக்கள். ஆனால் இங்கே இருப்பது திரிசூலம். தரிசனம் என்ற படம் வந்ததா இருக்க வேண்டும். திரிசூலம் என்ற திரைப்படமும் வந்தது. திரிசூலம் சரியான பதிலாக இருக்கின்றது. சரிதானே? நன்றி. அதை மூவர் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனாலும் கண்டுபிடித்து ஓடி வந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடல், அடுத்த பதம் ஓடி வர இருக்கின்றது. எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். முதலாவது எழுத்து கேனா. கேனா என்பதற்கு என்ன பதிலை தரலாம்? என்ன எழுத்து எப்படி உங்களுக்கு தரலாம்? இது குரில் கட்டிக்காரன் என்பதற்கு வர கேனா. கட்டிக்காரி, கட்டித்தனம், கெட்டவன் என்பதற்கு வர கே. இரண்டாவது எழுத்து காணவே இல்லையப்பா. இரண்டாவது எழுத்து காணவில்லை. ஆனா மூன்றாவது எழுத்து டீனா, அடி, புடி, படி என்பதற்கு வர டி, குறி. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஐயையோ. ஆகவே ஆறாவது எழுத்து அம்மாவுக்கு வர இம்மன்னா. ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம் அதில் மூன்று, நான்கு, மூன்று எழுத்துக்கள் மறைந்து மூன்று எழுத்துக்கள் வந்திருக்கிறது. கேனா, இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. அடுத்தது டீனா, நான்காவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து இரண்டு மறைந்து இறுதி எழுத்து இம்மன்னா வந்திருக்கின்றது. எங்கே கண்டுபிடித்து கொண்டு ஓடி வந்து கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு பாடல் ஒன்று ஓடுகிறது. காற்றலை
4: தட்டி தட்டி எழுப்பும் அதக்கல்லின் தோல்வியா.
0: வந்துவிட்டார் சோல்வி. எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு ஓடி வாருங்க நாகப்பன்.
5: கெட்டிமேளம்,
0: வாழ்த்துக்கள். கெட்டிமேளம் கட்டட்டும், நன்றாக கொட்டட்டும். கெட்டி மேளம் சரியான பதம், சரியான பதங்கள், தமிழ் பதங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த ஒருவர் ஞானசேகரனும் வந்துவிட்டார். கொண்டு ஞானசேகரன் வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. கெட்டிமேளம்,
0: வாழ்த்துக்கள். கெட்டிமேளம் என்றது சரியான பதில். அதை வந்து நாகப்பன் கூறிவிட்டு சென்று விட்டார். அதன் பின்
2: சரியப்பா
0: வந்து வாழ்த்துக்கள். கட்டி மேளம் என்பது சரியான பதில். இந்த உங்களுடைய அழைப்பிலே தாமதங்கள் வருவதனால் ஓடி வருவதற்கு பிந்தி கொண்டு செல்கிறேன். ஆனால் எல்லா பதங்களையும் கண்டுபிடிக்கிறீர்கள். கட்டிக்காரர் எங்கே ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். ஜோஜ் கொண்டு வாருங்கள்.
3: கட்டி மேளம்
0: எதையா?
3: கட்டி மேளம்.
0: வாழ்த்துக்கள். கட்டி மேளம் என்பது சரியான பதிலை கண்டுபிடித்தீர்கள். அதை எங்களை ஞானசேகரன், நாகப்பன் போன்றோர் வந்து சொல்லிவிட்டார்கள். வாழ்த்துக்கள். கண்டுபிடித்ததுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வருகின்றார் பவுனம்மாள் கொண்டு வர. பவுனம்மாள் வணக்கம். பவுனம்மாள் பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
1: கட்டிமேளம்.
0: கட்டிமேளம் என்பது சரியான பதில். ஆனால் புள்ளி தர முடியாது. ஏனென்றால் இங்கே நாகப்பன், ஞானசேகரன், ஜோஜ் போன்றோர் சொல்லிவிட்டார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரேவதி வருகின்றார். ரேவதி கொண்டு வருவாருங்கள். கட்டிமேளம் என்ற சரியான பதிலை கொண்டு வந்தீர்கள். ஆனால் புள்ளி கிடைக்காது. ஏனென்றால் உங்களுக்கு முதல் நால்வர் கூறிவிட்டார்கள். முகமது ராபிக். முகமது ராபிக் அவர்கள் ஓடி வாருங்கள். என்ன என்ன பதம்?
2: கட்டிமேளம்.
0: கட்டிக்காரன். கட்டிக்காரன். கட்டிமேளம் என்ற சரியான பதிலை நீங்கள் கூறினீர்கள். நீங்கள் கூறுவதற்கு முதல் ஐவர் வந்து கூறிவிட்டார்கள். வாழ்த்துக்கள். கண்டுபிடித்தவைக்கு சிறப்பான போட்டியிலே கண்டு நல்ல தமிழ் சொற்களை கொண்டு வருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த பதத்துக்கு ஐவர் கூறிவிட்டு ஆறு பேர் கூறிவிட்டார்கள். அது கட்டி மேளம் என்பது எல்லோருக்கும் விருப்பமான மேளம் தானே. கட்டி மேளம். கட்டி மேளம். கட்டி மேளம். சரி, அடுத்து வருகின்ற பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். ஐந்து எழுத்து கொண்ட அந்த அந்த பதத்திலே முதலாவது பதம் தா. தாளம் தாரணி என்பதற்கு வர தா நெடில். இரண்டாவது பதத்தை காணவில்லை. மூன்றாவது பதத்தை காணவில்லை. நான்காவது பதம் இல்ல இல்ல. வலம் என்பதற்கு வர இல்ல. முதலாவது எழுத்து தாவன்னா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து லானா. பலம் இடம் என்பதற்கு பலம் என்பதற்கு பலம் என்பதற்கு வர லானா. மலர் என்பதற்கு வர லானா. இறுதி எழுத்து உம்மன்னா. அம்மாவுக்கு வர உம்மன்னா. முதல் எழுத்து தாவன்னா, இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து லானா என்று கூற முடியாது. இறுதி எழுத்து உம்மன்னா. இறுதி எழுத்து உம்மன்னா. தாவன்னா இடைவெளி, இடைவெளி லானா உம்மன்னா. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எங்கே உடனே கொண்டு ஓடி வரலாம். அற்புதமான ஒரு பதம். யார் யார் சொல்வதோ, யார் சொல்வோம் முதலில் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற முதலில் வருவர் ஓடி வர வேண்டும்.
6: சொல்வதோ

0: ரோஜா வந்துவிட்டார். ரோஜா கூறுங்கள், என்ன பதிலை கொண்டு சரியாக கேட்கவில்லை. கூறுங்கள் வடிவாக, சரியாக கூறுங்கள்.
1: தாம்பூலம்,
0: தாம்பூலம், தாம்பூலம் என்ற சரியான பதிலை ரோஜா தந்து புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் ரோஜா. அடுத்த உறவு அழைக்கிறார். வணக்கம், வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. தாம்பூலம்
0: சரியான பதமான ரோஜா வந்து கூறிவிட்டார். ரோஜா அழைப்பு, நன்றி. நீங்கள் சொல்ல சரியான பதத்தை கண்டிப்பா. அடுத்து ரேவதியை பார்ப்போம். ரேவதி வணக்கம். தாம்பூலமா, அருமையான அற்புதமான சரியான பதிலான உங்களுக்கு முன் இருவர் கூறிவிட்டார்கள். அடுத்தவர் பார்ப்போம். எங்கே பவுனம்மாள், கூறுங்கள்.
3: ஐயா தாம்பூலம்,
0: சரியான பதில், சரியான பதில், சிறப்பாக கண்டுபிடித்திருக்கிறீர்கள். ஆனால் புள்ளி இல்லை, ஏனென்றால் முதல் மூவர் வந்து கூறிவிட்டார்கள். ரோஜா, ஞானசேகரன், பிரேவதி, மூவரும் கூறிவிட்டார்கள். ஆனால்
3: சரியான,
0: அது நான் என்னமா செய்ய முடியும். தாம்பூலம் தான், தாம்பூலமே லேட்டாக கிடைக்கிறது உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஆனால் கண்டுபிடித்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி,
3: நன்றி.
0: இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் 24 மணி நேர தமிழ் சேவையில் இன்று யார் சொல்வதோ என்ற இந்த பிந்தி கிடைப்பது என்னுடைய வீட்டிலே, இந்த கலையகத்திலிருந்து வெளியே இருக்கும் வானொலி கூட நான் ஒலிபரப்பின உடனே அங்கே செல்வதற்கு கிட்டத்தட்ட 30 செகண்டுக்கு மேலே பிடிக்கும். 40 செகண்ட் பிடிக்கின்றது, 40 வினாடிகள். ஆனால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் உடனே, நான் சொல்வது உடனே அவர்களுக்கு கேட்கின்றது. அது இந்த வலைத்தளத்திலே உள்ள வித்தியாசமாகவும் இருக்கலாம். இருப்பினும் எல்லோருக்கும் இது பங்கு, எல்லோருக்கும் அப்படி இருக்கின்றபடியால் இப்ப தேவா இருக்கின்ற, இங்கே தேவாவை கேட்போம். தேவா, என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
2: ஐயா தாளம்பூ. ஐயா தாளம்பூ,
0: தாளம்பூ இல்லையா, தாம்பூலம். போட்டு பாருங்கள், சரியா இருக்கும். தாம்பூலம் போட்டுக் கொண்டிருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், இணைந்தவைக்கு நன்றி. அடுத்த பதம் தாம்பூலம் என்ற அற்புதமான பதம். அடுத்த பதம், ஆஹா, இதைத்தான் எல்லோரும் பார்த்து மகிழ்வார்கள். இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று எல்லோரும் எண்ணுவார்கள். ஆண்களும் எண்ணுவார்கள், பெண்களும் நினைப்பார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறும் ஒரு பதம், அற்புதமான பதம். 4 எழுத்திலே தான் அது வருகின்றது. அந்த எழுத்து, முதல் எழுத்து மேனா, மெதுவா மெதுவா வரலாமா என்பது. இரண்டாவது எழுத்தை, மூன்றாவது எழுத்தை மறைத்து விட்டு இறுதி எழுத்தை தருகின்றார்கள். டை என்ன, கடை, சடை, இடை, மடை என்பதற்கு வர டை. முதலாவது எழுத்து மே, மீனா, மெதுவாக, நின்று என்று வர அந்த மீனா குரல். 2, 3 மறைந்து 4வது எழுத்து டை என்று கூறுகின்றது. அங்கே ஞானதேவரன் கொண்டு வந்துட்டோம். வணக்கம்
4: ஞானதேவரன்.
0: ஞானதேவரன் வணக்கம். ஐயோ சரியான
4: ஞானதேவரன்,
0: என்ன ஞானதேவன், வானொலியை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வானொலியில் வருகின்றது, நான் சொன்னது வானொலியிலே வருகின்றது. வானொலியை போட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஞானசேகரன், உங்கள் வானொலி தான் ஒலிக்கின்றது இங்கே. அவர் சென்று விட்டார். ஓகே, நாகப்பன் அவர்கள் வாருங்கள். நாகப்பன் கூறுங்கள்.
5: வணக்கம் ஐயா, வெள்ளிடை.
0: வாழ்த்துக்கள், அதைத்தானே எல்லாரும் தேடுவது. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, ஆண்களுக்கும் மெல்லடையாளை தேடுவார்கள், பெண்களும் நான் மெல்லடையாக வர வேண்டும் என்று தேடுவார்கள். மெல்லடை, அற்புதமான பதில், சரியான பதிலை தந்து புள்ளியை பெற்றிருக்கீர்கள். வாழ்த்துக் கொள்ளுங்க. பாடலையும் இடையிடையே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய பாடலை நல்லது, நல்லது, நன்றி, நன்றி, மறக்க வேண்டாம் கூறவிடுங்கள். அடுத்து அடுத்த உறவுங்க, ஞானசேகரன், நீங்கள் சரியான பதில் கொண்டு வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்கள் பதில் வந்து எனக்கு கிடைப்பதற்கு உங்களுடைய அழைப்பை ஏற்படுத்திய பொழுது உங்கள் வானொலி தான் இங்கு கேட்கின்றது, உங்களுடைய குரல் வரவில்லை. வாழ்த்துக்கள். வணக்கம் போனம்மா.
6: மெல்லிடை,
0: மெல்லிடையத்தானே எல்லாரும் மெல்லமாக தேடுவார்கள். சரியான பதிலை கொண்டு வந்தீர்கள். ஆனால் எங்களுடைய அன்பு நெஞ்சம் நாகப்பன் தந்து விட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து ஃபாரூக் வருங்க. ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக், அன்பு வணக்கம். நலமோடு இருக்கின்றோம், நலம் அறிந்து கொண்டோம், நன்றி. நீங்கள் என்ன பதத்தை? மெல்லடை
3: செல்லடை
0: சரியான பதிலான மூவர் தந்துவிட்டு சென்றார்கள்.
3: நன்றி அப்பா, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
3: நேற்று இன்று நாளை படத்தில் இருந்து நான் பாடும் நான் பாடும் போது கண்டால்
0: நல்லது. நான் பாடும்
3: போது
0: பாடும்
3: பாடும் போது கண்டால்
0: பாடும் போது நான் தென்றல் காற்று அப்படித்தான் ஆரம்பிக்கும்.
3: பாடும்
0: போது நான் தென்றல் காற்று அப்படி வரும். பாடும் போது நான் காற்று நல்லது. அந்த தென்றல் நாளைய தினம் கிடைக்கும் உங்களுக்கு. இன்று பதில் பாடலை கொண்டு வரணும் காலை. நன்றி நன்றி பாரோக். நன்றி
3: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நல்ல சூடாக இருக்கின்றது போட்டி. போட்டியில் எல்லோரும் பங்கு பற்றி கொண்டிருக்கும் போல முகமது ராபிக் அவர்கள் கொண்டு வருகிறார். ராபிக் பாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. மெல்லடை.
0: மெல்லடை சரியான பதிலை கண்டுபிடித்திருக்கு. வாழ்த்துக்கொள்ளுங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு முதல் மூவர் வந்து கூறிவிட்டு போறார். உங்களுக்கு எங்கள் காற்றலை வர சிந்தி வருகின்றதா? உங்களா எப்பொழுதும் உங்களை பதில் சொல்லித்தான் வருகின்றது. கிரகித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்த சரியான பதிலை கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த பதம் யார் கொண்டு வர போறார்கள் பார்ப்போம். இன்னும் சிலர் வர இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. ஆனால் சரியான பதில் வந்துவிட்டு தானே ஏன் நாங்கள் தாமதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அடுத்த பதத்துக்கு செல்வோம். மெல்லடை என்பது சரியான பதில் கண்டுபிடித்து வந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, முதல் எழுத்து இது நான்கு எழுத்தை கொண்டது. இதுவும் அதே போன்று முதல் எழுத்து பாவன்னா வாராஜா வா என்பதற்கு கூட வா நெடில். இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் மறைந்து விட்டது. இறுதி எழுத்து லீனா அழித்தல் என்பதற்கு வார லி. அழித்தல் வந்து இரண்டு வகையான, ஒன்று இல்லாமல் செய்கிறது, ஒன்று கொடுக்கிறது. இதிலே அந்த மானா மாதிரி வருகின்ற லி. சரியா, வாழியவே என்று கூறுவதற்கு கூறுகிற லி குரல். முதலாவது எழுத்து வாவன்னா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, இறுதி எழுத்து லி. லி என்பது வருகின்றது. குழி, குழி என்பதிலும் இரண்டு கருத்து இருக்கின்றது. இரண்டு லீனாவும் இருக்கின்றது. இதுல இந்த மானா அதாவது பழம் என்பதற்கு வர லானாவுக்கு விசிறிய போட்டால் லி, அந்த லீனா வருது. ஈ லீனா. சரியா, மகிழ்ச்சி என்பதுக்கு வர இல்லன்னா அதுக்கு விசிறி போட்டா அந்த லகரத்திலே வர லி. மப்பள என்று கூறுகிறது. மானா போன்ற லானா அதுல விசிறிய போட்டால் லீனா குரல். புரிந்திருக்கும் என்று வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன்.
4: வணக்கம் ஐயா. வாய்மொழி
0: அல்ல அல்ல என்னிடம் இருப்பது, அது அல்ல என்னிடம் இருப்பது, அது அல்ல.
4: நன்றி, யோசனை செய்து வருகிறேன் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மன்ன தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடல்களை கேட்டுக்கொண்டு இல்லாமல் பதங்களை மட்டும் கேட்டு அதில் இல்லாத இடைவெளியை நிரப்பி கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வந்து சொல்லுகிறார்கள். யார் முதல் சொல்லுகிறார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையிலே நாகப்பன் அவர்கள் வந்து தொடர்ந்து வருகின்றார். ரோஜா மீண்டும். வணக்கம் ரோஜா. என்னம்மா கேட்கவில்லை, நீங்கள்
3: பேசுவீங்களா?
0: எப்படி தெரியும் வான்கோழி உங்களுக்கு? நன்றாக பார்த்திருக்கின்றீர்கள். இங்கே கனடாவில் மிக அநேகமாக கிடைக்கின்றது. தேங்க்ஸ்கிவிங் டேக்கு அதைத்தான் கொண்டுவார்கள். டர்க்கி என்று வான்கோழி. வான்கோழி என்பது சரியான பதில். நாகப்பன் அவர்களும் சரியான ஒரு பதிலை கொண்டு வந்தார். வாய் மொழி என்று அதாவது நான்
3: எழுத.
0: ஆனால் இது நான் இது வான்கோழி என்று இருப்பதால் ஆனால் இதைதான் சரியம். நன்றி நன்றி
3: நன்றி.
0: ஃபாரூக் அவர்களே கொண்டு வாருங்கள். என்ன ஃபாரூக் என்ன பதில்?
6: வான்கோழி. வான்கோழி.
0: வான்கோழி சிறப்பான பதில் கண்டுபிடித்தவர்க்கு வாழ்த்துக்கள். ஆனால் ரோஜா என்று கூறிவிட்டார். சரியா,
6: நன்றி அப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வான்கோழி என்று வருகின்றது. அற்புதமான பதில். அந்த வாய்மொழியும்

ஆறு எழுத்துக்களை கொண்டது. இலகுவான வகையிலே தருகின்றேன். முதலாவது எழுத்து ந, நன்றி என்பதற்கு வர ந, நன்று என்பதற்கு வர ந. இரண்டாவது எழுத்து பழமை போல் மறைத்து விட்டார்கள். மூன்றாவது எழுத்து வேணா, குரல் வேணா. வென்று வருவது வெற்றி என்பதற்கு வர வே. பழமை போல அவர்கள் மூன்றாவது நான்காவது எழுத்தை மறைத்து ஐந்தாவது எழுத்தை மறைத்து ஆறாவது எழுத்தை தருகின்றார்கள். அம்மா என்பதற்கு நடுவில் வர்ற உம்மண்ணா. ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். முதல் எழுத்து நானா, இரண்டாவது எழுத்து மறைந்துவிட்டது, மூன்றாவது எழுத்து வேணா, நான்கு ஐந்து மறைந்து, ஆறாவது எழுத்து இம். யார் சொல்வதோ கொண்டு வந்து சொல்லுங்கள் அன்பு உறவுகளை. இது மூன்று தமிழ் வானொலி.

0: தங்கு ரோஜா அழைக்கின்ற. ரோஜா வணக்கம். ரோஜா,
1: அப்பா இது நீர் நீர் நிறைந்தது?
0: ஆமாம் ஆமாம்.
1: நடு வெள்ளம்?
0: நதி வெள்ளமா?
1: நான் நடு வெள்ளம் சொன்னா நதி வெள்ளம். நடு வெள்ளம்,
0: நடு வெள்ளமா
1: அல்லது நதி வெள்ளம், ரெண்டு
0: சரியாக சொல்ல வேண்டும். இது தவறு நடந்து விட்டது, நாங்கள் இதை விலக்கி விடுவோம். எனக்கு தீ மாதிரி இருந்ததுதான் நதி வெள்ளம். சரியான நதி வெள்ளம் அன்பு உறவுகள் கண்டுபிடித்திருப்பார்கள். நீங்கள் இந்த நடு வெள்ளம் என்பதுடன் நான் தடுமாறி நதி வெள்ளம் என்று கூறி பதிலை கூறிவிட்டேன். அதனால் இது யாருக்கும் புள்ளிகள் இல்லாமல் விளக்கப்படும். மன்னிக்க வேண்டும் ரோஜா. உங்களுடைய தொலைபேசி எனக்கு அலறி கொண்டு வருகின்றது, தெளிவில்லாமல் வருகின்றது குரல். அதனால் எனக்கு உங்களுடைய இந்த டூ தீ ஒரு இடைவு பதில் சரியாக என்று நான் எண்ணிவிட்டேன். தவறுதலாக வந்துவிட்டது, மன்னிக்க வேண்டும் ரோஜா. இது யாருக்கும் புள்ளிகள் இல்லை. முகமது ராபிக் அவர்கள், வணக்கம். முகமது ராபிக் அவர்களே,
2: நாட்டு வெங்காயம் ஐயா? நாட்டு வெங்காயம்
0: இல்லையா ஐயா? இது நதி வெள்ளம்.
2: நதி வெள்ளம்,
0: அது அது சேர்க்கப்படவில்லை. அந்த பதிலை கொண்டு வந்து ரோஜா கூறிய போது நான் மாறி அது சரியானதை கூறிவிட்டேன். அதனால் அது தவிர்க்கப்படுகின்றது, யாருக்கும் புள்ளிகள் இல்லை. நன்றி.
2: ஓகே ஓகே ஐயா,
0: கண்டுபிடித்து வந்தமைக்கு நன்றி ஐயா. அடுத்த பதம் ஐந்து பதங்களை கொண்டது. இது எல்லோருக்கும் கிடைக்காத ஒன்று. கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கும், கிடைக்க வேண்டும் என்று வரம் இருப்பார்கள். இது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டது. கண்டுபிடித்து விடுவீர்கள் சுலபமாக என்று எண்ணுகின்றேன். முதல் எழுத்து கானா, இரண்டாவது எழுத்து மறைந்திருக்கின்றது, மூன்றாவது எழுத்து யாவண்ணா, யாழ், யாழ் இசை என்பதற்கு வர யாவண்ணா, நான்காவது எழுத்து நானா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. கானா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து, நான்காவது எழுத்து நா, இறுதி எழுத்தும் மறைந்து விட்டது. எங்கே கண்டுபிடிங்கள்? பிரமாதமான ஐந்து எழுத்து சொல், மூன்று எழுத்து மறைந்து இரண்டு எழுத்து தான் வந்திருக்கின்றது. திறமையாக நீங்கள் கூற வேண்டும். முடியுமா? ஓடி பாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கேட்கும். இது எல்லோருக்கும் கிடைக்காது, எல்லோருக்கும் கிடைக்கும், எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவது. இது வந்துவிட்டார் நாகப்பன் கூறுவது. வணக்கம் நாகப்பன். வாழ்த்துக்கள். எப்பொழுது உங்களுக்கு அழைப்புடுங்கள் எங்களுக்கு? எல்லோருக்கும் கிடைக்கும், சில கிடைக்காது. கல்யாணம், கல்யாணம் ஆனவரு சௌக்கியமா? கல்யாணம் என்ற சரியான பதவி விதைவா உன்னோட இரண்டு எழுத்துதான் கொடுத்தேன்னு. ஆறு எழுத்திலே ஐந்து எழுத்திலே ரெண்டு எழுத்தை கண்டவுடனே அந்த கல்யாணம் ஓடி வந்து விட்டது. வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. வாழ்த்து.

0: நன்றிங்க.
1: அற்புதமான தமிழ் சொல். இதை நீங்க கலியாணம் என்று கூறுவீர்களா கல்யாணம் என்று கூறுவீர்களா? அவர் சென்றுவிட்டார். இந்த இது வந்து ஒரு சிலர் பேச்சு வழக்கிலே கலியாணம் என்று கூறுவார்கள், ஆனால் சரியான தமிழ் சொல்ல வருது கல்யாணம், திருமணம் என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் தருகின்றேன். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து சுமை என்பதற்கு வர சுகம் என்பதற்கு வர சூனா. இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. நான்காவது எழுத்து இம்மன்னா, அம்மா என்பதற்கு வர இம்மன்னா. ஆறாவது எழுத்து புகை என்பதற்கு வர பூனா, குரல். சரியா, சூனா, அடுத்தது இரண்டு மறைந்து விட்டது, இம்மன்னா, பூனா. ஐந்து எழுத்து ரேவதி கொண்டு வந்து விட்டார். ரேவதி கொண்டு வாருங்கள். என்ன பதம் ரேவதி? ரேவதி
2: கல்யாணம்.
1: ஆமா, இவ்வளவு தாமதமா வாரீங்களே கல்யாணத்துக்காக. முதல்ல வந்து
2: நான் அப்பா கிடைக்க மாட்டேன்ப்பா, கிடைக்க மாட்டேன்.
1: அழைப்பு கிடைக்கிறது இல்லையா உங்களுக்கு?
2: ஆமாமாப்பா.
1: நீங்க அழைக்க இப்பதானே அழைக்கிறீர்கள். என்னம்மா
2: அழைக்கலாம், அந்த நேரம் ரிட்டர்ன் போகுது.
1: ஓ ஓ, அண்ணன் போகுதா? சரி, அது
2: வாழ்த்துக்கள்.
1: கல்யாணம் என்பது அப்படித்தானே கிடைக்கும், கிடைக்காமல் போகும். வாழ்த்துக்கள். நாகப்பன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். குரங்க
3: நாகப்பன்,
1: சரியான பதம் சுண்ணாம்பு. எங்க ரோஜாவும் அதே நேரத்தில் வந்திருக்கார். ரோஜா, நீங்கள் என்ன
3: கூறுகிறீர்கள்?
1: இருவரும் சரியான பதிலை ஒரே நேரத்தில் கூறியிருக்கின்றீர்கள். நாகப்பன் அவர்கள் கூறியிருந்தார். அவர் வரும்பொழுது நீங்கள் வந்தாலும் நீங்கள் பின்னால் வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அவருக்கும். வாழ்த்துக்கள்.
3: நன்றி,
1: நன்றி. நீங்கள் ஒரே நேரத்தில் வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த என்பவர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
4: வணக்கம் அப்பா. சுண்ணாம்பு
1: சரியான பதம். நீங்கள் கடந்த முறை அந்த நெல்லிடை என்று ஓடி வந்தீர்கள். உங்களுடைய வானொலி தான் வேலை செய்தது. வானொலி எனக்கு
4: நிறுத்தாமல்
1: மன்னிப்பு வேண்டிய இல்லை. இது தவறுதலா நடக்க ஒரு என்ன ஒரு ஒரு கைப்பரவலையில்தான் நீங்கள் கைபேசியில தானே கேட்கின்றீர்கள். வானொலியும் கேட்கின்றீர்கள், கேள்வி பயிலும் கேட்கணும். கொஞ்சம் கடினம் தான். அதோட பணியில இருக்கின்றீர்கள். தடை மன்னிப்பு தேவையில்லையா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சுண்ணாம்பு என்ற சரியான பதிலை நாகப்பன் மீரா அவர்கள் குறிப்பிட்டு சென்றார்கள். பாருங்க, கொண்டு பாருங்கள்.
5: சுண்ணாம்பு.
1: சுண்ணாம்பு என்பது சரியான பதில். ஆனால் உங்களுக்கு மூவர் கூறிவிட்டார்களே.
5: சுண்ணாம்பு.
1: நல்லது, நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நால்வர் கூறிவிட்டார்கள். நாகப்பன், ரோஜா, ரேவதி. ரேவதி அது கல்யாணம். நன்றி பாருங்க, பாருங்க. நல்லது பாருங்க. வாழ்த்து. மீண்டும் ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி. ரேவதி, ரேவதிக்கு வணக்கம். ரேவதிக்கு வணக்கம். ரேவதி உங்களுக்கு வணக்கம். ரேவதி, உங்கள் இணைப்பு நீங்கள் ரிங் போய் கொண்டிருக்கு, எனக்கு வருவதில்லை உங்களுடைய அழைப்பு. ரேவதி வணக்கம். மறைந்து விட்டார். சாரி. சுண்ணாம்பு என்ற சரியான பதிலை கூறிவிட்டு சென்றார்கள் இருவர். ஒரே நேரத்தில் வந்து கூடிவிட்டார்கள். வாழ்த்துக்கள் அவர்கள் இருவருக்கும். வாழ்த்துக்கள். இப்பொழுது ரேவதி மீண்டும் வணக்கம். வணக்கம் ரேவதி மகளே. வணக்கம் ரேவதி, கூறுங்கள். நன்றி அம்மா, நன்றி. அவர் ஓடி வந்து அவளோடு இணைகின்றார். ஆனால் அவருடைய இணைப்பு எனக்கு சரியாக வருவதில்லை என்று தெரியவில்லை. சுண்ணாம்பு என்றது சரியான பதிலை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த வழியிலே அடுத்த பதத்தை நான் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். சுண்ணாம்பு என்பது அநேகமாக இந்த வெத்தலை பாக்குகள் பாவிப்பவர்கள், வீட்டுக்கு வெள்ளி அடிப்பவர்கள் உபயோகிக்கின்ற சுண்ணாம்பு. மிகவும் அது ஒரு அமிலத்தன்மை உள்ளது, காரத்தன்மை உள்ளது. கேட்டு வந்தோம், சுண்ணாம்பு என்ற பதம் எங்கள் வாழ்க்கையோடு ஒட்டியுள்ள ஒரு பதம். சரி, அடுத்தது வந்து உணவு சம்பந்தமாக வருகின்றது. ஆறு எழுத்துக்களை கொண்டது, ஆறு எழுத்துக்களை கொண்டது. அதிலே முதலாவது எழுத்து மாவண்ணா, மாடு என்பதற்கு வர மாவண்ணா. இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து ஊனா. உலக்கை உரல் என்பதற்கு வர ஊனா, உண்டு உண்மை என்பதற்கு வர ஊனா. ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறாவது எழுத்து ஊனா, ஊனா கடவு நடவு என்பதற்கு வர ஊ. கடவுள் என்பதற்கு வர ஊனா, கானடான ஊனா இழன கடவுள் என்பதற்கு வர ஊனா. இறுதி எழுத்து ஊனா. மூன்று எழுத்து மறைந்து மூன்று எழுத்து வந்திருக்கின்றது. ஆறு எழுத்து பதம், முதல் எழுத்து மாவண்ணா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து ஊ, உண்மை என்பதற்கார ஊனா. ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறாவது இறுதி எழுத்து கடவுள் என்பதற்கு வர குறை. எங்கே கொண்டு வாருங்கள், யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொள்வோம். யார் சொல்வது இந்த பதத்தை, யார் சொல்வது என்று கேட்கும்போது விரைவாக வரக்கூடிய ஒரு பதம்,
0: யார் சொல்வதோ.

0: மணவை ராமன் அவர்கள் வருகிறார். வணக்கம் மணவை ராமன் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நலமா இருக்கிறீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கோம். நீங்கள்?
1: நலமா இருக்கிறோம் ஐயா. என்ன உடம்பு சரியா வரல ஐயா?
0: சளி பிடித்து விட்டது.
1: சளி பிடிச்சி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தயா இருக்கேன்.
0: ஓ, கவனமா இருக்க வேணும். இந்த சளி என்பது பொல்லாத பொல்லாத சாமான். சரி, பதில் கொண்டு வந்தீங்களா?
1: வந்திருக்கேன் ஐயா, வந்திருக்கேன் ஐயா.
0: கூறுங்கள், என்ன பதில்?
1: மாமிச உணவு.
0: வாழ்த்துக்கள். வந்தவுடன் சரியான பதிலை தந்துவிட்டு போகின்றார். மாமிச உணவு என்பது சரியான பதில். ராமன் அவர்கள் தந்திருக்கின்றார் மணவையில் இருந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாளைய தினம் என்ன பாடல் கேட்கப் போகின்றீர்கள்? இப்ப கேட்கின்றீர்களா, பின்பு வருகின்றீர்களா?
1: பின்பு வருகிறேன்.
0: நன்றி. இணைந்து சிறப்பித்து சரியான பதில் தந்ததற்கு வாழ்த்துக்கள். எங்கே ஃபாரூக் அவர்கள்? ஃபாரூக் அவர்கள் என்ன பதில்?
1: மாட்டு உணவு.
0: என்னையா?
1: மாட்டு உணவு
0: இல்லையா? இது வந்து மாமிச உணவு. நான் உணவு உணவு வகை என்று தானே கூறுகிறேன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இணைந்தமைக்கு நன்றி. அதை வந்து கூறிவிட்டு சென்று விட்டார் எங்களுடைய மனைவி ராமன் அவர்கள். மாமிச உணவு என்பது சரியான பதிலை தந்திருக்கின்றார். அந்த பதிலை தந்து புள்ளியையும் பெற்று சென்று விட்டார். சரி, அடுத்தது முதலாவது எழுத்து காணவில்லை, இரண்டாவது எழுத்து லானா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து தானா. இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்தும் காணவில்லை, நான்காவது எழுத்து தானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து லா. மானா போன்ற பழனி என்பதற்கு வர லானா. ஐந்தாவது எழுத்து தந்துவிட்டு ஆறாவது எழுத்து தந்துவிட்டேன், ஏழாவது எழுத்து மறைந்து விட்டேன். ஐயோ, நான்கு எழுத்துக்களை மறைத்து விட்டார்களே. முதலாவது எழுத்து மறைந்திருக்கின்றது. நான் மாறி கூறிக்கொண்டிருக்கின்றேன் பொழுது முதல்ல இருந்து கூறுகின்றேன், மன்னிக்க வேண்டும். முதலாவது எழுத்து மறைந்திருக்கின்றது. இரண்டாவது எழுத்து லானா. லானா என்பது எது? சிலந்தி என்பதற்கு வர ல குறில். முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து லானா குறில். மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நாலாவது எழுத்து தானா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து ல பழனி என்பதற்கு வர ல. அடுத்தது காணவில்லை. கடைசி எழுத்தை ஏழு எழுத்துக்களால் ஆனது. இது பல வகைகளுக்குள்ளே சேர்ந்தது. பல வகைகளை சேர்ந்தது. எங்கே ஓடி வாருங்க. ஆனால் ஒரு எழுத்தை நாங்கள் இதில் சேர்க்கலாம். அதாவது வந்து ஆறாவது எழுத்தாக இல்லை. சரி, வந்து விட்டார். கேட்போம். வணக்கம். வணக்கம்.
2: உலக தமிழர்.
0: உலக தமிழரா? இது பழங்களோடு சேர்ந்தது என்று கூறினேன் ஐயா.
2: பழங்களா?
0: ஆமா, இது ஒரு பழம்.
2: நன்றி நன்றி. நன்றி.
0: இந்த பழம், இந்த இது ஒரு பழம். ஆனால் எங்கள் எங்களோட வருவார் மீனாட்சி. மீன் அவருக்கு அவருக்கு நல்ல விருப்பமான பாடல் இருக்கின்றது. அதில் இந்த இந்த பழத்தோடு சேர்ந்து ஒரு பாடல் இருக்கின்றது. மீனா சுவாமிநாதன் வந்தால் பாடுவார். எங்கே கண்டுபிடித்து கொண்டு போய் வாருங்கள். அட, நான் குழுவை கொடுத்து விட்டேன். ரோஜா வந்திருக்கேன். ரோஜா கூறுங்கள். மீனா சாமிநாதனுக்கு பிடித்த பாடல் இந்த உடனே இழந்த பழம். இழந்த பழம் உனக்குத்தான் பாடுவார். இழந்த பழம் சரியான பதிலை கூறியிருக்கிறார் ரோஜா அவர்கள். வாழ்த்துக்கள் ரோஜா உங்களுக்கு. வந்து வாழ்த்த இவர் வந்திருக்க பாருக்கு வந்து பாருக்கு வந்து
1: ஓய்வாருங்கள்
0: பழம் சரியான பதில் இப்பொழுது ரோஜா கூறிவிட்டு செல்கின்றார். நீங்களும் வந்து கூறுவீங்க.
1: நன்றி அப்பா, வாழ்த்துக்கள் ரோஜா அம்மா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி கண்டுபிடித்தீர்கள் பழம் வந்தவுடன்? நாகப்பன் அதை புரியாமல் புரிந்து விட்டார். அதனால்தான் அவர் உலக தமிழர் என்று ஓடி வந்தார். அது அதை வேணா புரிஞ்சு வேறு. ஆனா அது நல்லது. இறந்த பழம் என்பது சரியான பதில். மீனா சுவாமிநாதனுக்கு விருப்பமான பாடல் என்றவுடன் ரோஜாவுக்கு புரிந்து விட்டதோ என்னவோ ஓடி வந்து விட்டார். சரி, அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கணும். அங்கு ஞானசேகரன் பாரு. வணக்கம் ஞானசேகரன்.
3: வணக்கம் அப்பா. இழந்த பழம்.
0: இழந்த பழம் சரியான பதில். அதை முதலில் மீராவும் பாரோக்கும் கூறி செல்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி அப்பா, நன்றி.
0: சரியான பதில், சரியான பதில். எங்கே வணக்கம் ரேவதி. ரேவதி என்னமா உங்களோட இணைப்பு எனக்கு சரியாக வந்து இப்படி வருதில்லை. நான் ரேவதி கனெக்டிங் என்று காட்டுகிறதே தவிர நீங்கள் இணைப்பில் வரவில்லையே. ரேவதி வணக்கம். ரேவதி வணக்கம். ரேவதி வணக்கம். ரேவதி ரேவதியினுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லையே, தடையோடு நிற்கின்றது. ரேவதி உங்களுடைய இணைப்பு எனக்கு அழைப்பு வருகின்றது, அதாவது சத்தம் ரிங்கிங் டோன் வருகின்றது. நான் உங்களை இணைக்கும் பொழுது உங்களுடைய இணைப்பு எனக்கு வருகிறதில்லை, பாருங்கள். வணக்கம் ரேவதி. இழந்த பழம் சரியான பதிலம்மா. நீங்கள் முதலில் வந்து நீண்ட நேரம் இணைப்பில் இருக்கின்ற அழைத்தீர்கள். நான் இணைக்கின்றேன் நினைக்கின்றேன், உங்களுக்கு கிடைக்கவில்லை. என்ன நடந்தது? ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை ரீஸ்டார்ட் பண்ணி எடுங்கள். நன்றி அம்மா, நன்றி. சரியான பதில் தந்தீர்கள், வாழ்த்துக்கள். முகமது ராபிக் அவர்கள் வருகின்றார். ராபிக் அவர்கள் என்ன பாடல் ஐயா? என்ன என்ன பதம் ஐயா? ராபிக் அவர்களே, அந்த பொண்ணு நிப்பாட்டம். ஐயோ, நீங்கள் வந்து அழைப்பவர்கள், அழைப்பை துண்டித்து பழகி கொள்ள வேண்டும். செல்லங்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ராபிக் அவருடைய அழைப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. சரி, இழந்த பழம் என்பது சரியான பதில். அடுத்த பதத்தை பாவிப்போம். அடுத்த பதத்துக்கு செல்கின்றேன். வணக்கம் ராபிக்.
4: ஐயா வணக்கம். ஐயா இழந்த பழம்
0: சரியான பதில். இழந்த பழம் முதல் மூவர் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார். நால்வர் கூறியிருந்தார்கள் இழந்த பழம் என்ற பதிலை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சிறப்பான பதில், சிறப்பாக இணைந்து கொண்டு கண்டுபிடிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழ் விளையாடுது உங்களிடம். வாழ்த்துக்கள். அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். இழந்த பழம் என்பது சரியான பதிலை கொண்டு வந்து தந்த உங்களுக்கு அடுத்து ஒரு பதம். திசை மாற்றி திசை மாற்றி நாங்கள் எங்கே இதை பாவிக்கிறோமோ அந்த இடங்களுக்கு உங்களை அழைத்து செல்கின்ற சம்பவங்கள். இழந்த பழம் என்றவுடன் சிறு வயது பெரிய வயது இழந்த பழ காட்டுக்கு கொண்டு போகும். இழந்த பழம் வந்து விற்கின்றார்கள். நல்லது, ஒரு சுகாதாரமான பழம், ஆரோக்கியமான பழம் இழந்த பழம். சினிமாவிலே வந்திருக்கிறது இழந்த பழம். இழந்த பழம் இழந்த பழம் எல்லாரையும் பாடி இருக்கின்றார்கள். ஒரு பாடல் இப்பொழுது ஒரு பாடல் வந்திருக்கு. இழந்த பழம் இழந்த பழம் உனக்குத்தான் என்று. நல்லது, வாழ்த்துக்கள். ஒரு பிரபல்யமான பதம் இழந்த பழம். ஆனால் அது வந்து ஏனாவும் வரும் ஈராவும் வரும் முதலெழுத்தாக. இளம்பை பழம் என்று கூறுவார்கள், இழந்த பழம் என்று நீங்கள் கூறுவீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பழம், அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். அந்த பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம் வரும்பொழுது முதலாவது எழுத்து நானா என்று வருகின்றது. நல்லது, நன்மை, நன்று என்பதற்கு வர ந குறில். இரண்டாவது எழுத்து நிச்சயமாக மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்தும் மறைந்துதான் விட்டது. நான்காவது எழுத்து இன்னா மூன்று

0: எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஐயா, மூன்று எழுத்து மறைந்து இரண்டு எழுத்து தான் கிடைத்திருந்தது. உங்கள் மூளையை பாவித்து கண்டுபிடித்து வெற்றிகரமாக வந்து பதிலை கூற போகிறீர்கள். முதலாவது எழுத்து நானா, இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணம், நான்காவது எழுத்து கண் என்பதற்கு இன்னா, இறுதி எழுத்தும் மறைந்து விட்டது. இது சிறு பிராயத்திலே குழந்தைகளோடு சம்பந்தப்பட்டது என்று வைத்துக் கொள்வோமே. இப்ப உங்களுக்கு புரியும், கொண்டு வரலாம். இதை குழந்தைகள் உபயோகித்திருப்பார்கள், கொண்டு பாருங்கள். இதை விட மேலதிகமா தகவல் தந்தா உடனே நீங்கள் குறிப்பிடுவீர்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, ஓடி வந்து பதிலை யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பது உறவுகள். இந்த பாடல் வரை இருக்கின்றது, கேட்போம் அந்த பாடலை. நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா.
0: கூறுங்க.
1: நற்பண்பு.
0: நர் என்னதான்
1: நற்பண்பு
0: இல்லையா? இல்ல இல்ல இல்ல இல்ல, நற்பண்பு என்பது வராது இந்த இடத்துல. அது குழந்தைகளுடைய தான் காணப்படுகின்றது. இது குழந்தை பிராயத்திலே உபயோகிக்கப்படுது என்று கூறினாலும் உங்களுக்கு புரியும். வாழ்த்துக்கள். அடுத்து ரோஜா வருகின்றார். வணக்கம் ரோஜா. நீங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்து சின்ன சின்ன குழந்தையா இருக்கே, நடரா ராசாதி நட நடத்தின நடை வண்டி
2: எனக்கு தெரியும்
0: நடை வண்டி, நடை வண்டி என்பது சரியான பதில்.
2: வாழ்த்துக்களும்.
0: அம்மா வைத்திருந்தார்கள் தானே. நல்லது நல்லது மீதா இப்பொழுது பௌனம்மாள் வருகிறேன். பௌனம்மாள் வணக்கம்.
3: ஐயா நடவண்டி.
0: சரியான பதில், சரியான பதில். அதை வந்து எங்களுடைய ரோஜா கூறி விட்டு செல்ல வேண்டாம். ரோஜா நன்றி. நடவண்டி சரியான பதில் அம்மா. ஞானதேரன் வருகின்றார். வணக்கம் ஞானதேரன். சரியான பதில் நடைவண்டி. அதை ரோஜா வந்து குறிவிட்டு சிரித்து விட்டு தான் பாவித்தது ஞாபகம் இல்லை என்று போறாய். நடைவண்டி.
4: நன்றி அப்பா, நன்றி அப்பா.
0: குழந்தைகளோடு சம்பந்தப்பட்ட நடைவண்டி சரியான பதிலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி அப்பா.
0: நன்றி. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நீங்கள் யார் சொல்வதோ என்று எண்ணிக்கொண்டு ஓடி வந்து சரியான பதிலை சொல்ல வேண்டும் என்று இடைவெளி நிரப்பி சொற்களை எழுத்துக்களை தேடி பொருத்தி தமிழை நிலைநாட்டி நிறுத்தி வைத்திருக்கின்ற தமிழ் சொற்களை கண்டுபிடித்துக் கொண்டு ஓடுகிறது என்று உலகம் தமிழ்ச்சொல் இப்பொழுது காற்றலையில் கலந்து வந்து எல்லோருக்கும் கேட்கின்றது. எங்களுடைய அரும் தமிழ் சொற்கள் எல்லாம் எங்களிடம் இருக்கின்ற சொற்களை நாங்கள் இப்பொழுது உபயோகிக்காமலும் இருக்கின்றோம், சிலவளை மாறி உபயோகிக்கின்றோம். சரி செய்து கொள்வோம் எல்லோரும் என்பவர்களோடு. ஐந்து எழுத்துக்களாலான அந்த பதம் நடைவண்டி என்று சரியாக வந்து கூறியிருந்தார் ரோஜா அவர்கள். நடைவண்டி என்று கூறிவிட்டு சென்றார். சரி, அடுத்த பாடல் வரை, அடுத்த பதம் வரை இருக்கின்றது. அந்த பதம் ஆறு எழுத்துக்கள் என்ற பதம். இது இல்லாமல் வாழ்வில் நாங்கள் அநேகம் எத்தனையோ நாடுகளில் கூட மக்கள் துன்பப்படுகின்றார்கள், இன்னல் படுகின்றார்கள். அந்த பதம் முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து தானா, தானா தமிழ் என்பதற்கு வர தானா, இரண்டாவது எழுத்து தானா, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து ராணா, அறம் வரம் சுரம் சிரம் என்பதற்கு வர ராணா, ஆறாவது எழுத்து உம்மண்ணா, அம்மாவுக்கு வர உம்மண்ணா. இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலே தந்திருக்கேன். முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து தானா, மூன்றாவது எழுத்து நான்காவது எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து ராணா அறம் என்பதற்கு வர ராணா, ஆறாவது எழுத்து உம்மண்ணா, அம்மா என்பதற்கு வரகும் என்ன அற்புதமான சொல், அற்புதமான பதம். இது எல்லா நாடுகளும் எல்லோரும் கிடைக்காமல் இன்னல் படுவது. எங்கு கேட்டு பார்ப்போம், கூறுங்கள், ஓடி வாருங்கள்.
5: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ

0: நாகப்பன் ஓடி வந்து விட்டார். சரியான பதிலை கொண்டு வந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். நாகப்பன் கூறுங்கள்.
1: வணக்கம் ஐயா. உதவிக்கரம்.
0: உதவிக்கரம் என்று என்னிடம் இல்லை. அப்படி அல்ல, அப்படி பொருந்தவில்லை நாகப்பன் இந்த பதம். மீண்டும் ஜோசியுங்கள், மீண்டும் ஜோசியுங்கள். வாழ்த்துக்கள். இது மத்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவுகள், தினமும் வந்து உல்லாசமாக பொழுதுபோக்காக காற்றலையிலே எங்கள் தமிழோடு விளையாடி கொண்டிருக்கும் வேளையிலே பொக்கிஷம் வந்து புதையல் நிகழ்வு போன்ற இதுவும் தமிழ் புதையல்லே கிடைக்கின்றது வந்து என்று கூறிக்கொள்கிறேன். என்ன பதமாக இருக்கலாம்? போட்டியாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இடம் கொடுக்க வேண்டும், அன்பு உறவுகள் ஓடி பெற வேண்டும். காற்றலையில் நீண்ட தூரத்தில் இருப்பவர்கள் சில சமயம் பிந்தி தான் எங்களுடைய ஒலி கிடைப்பதால் இணைவதற்கு கடினமாக இருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது. இங்கே குளிர்காலம், குளிர் எங்களுடைய குரலை எங்களுடைய ஓசைக்கு இடையூறு விளைவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சுரம் வந்து பொல்லாத சாமான், சளி தானாக வரும். அது வெப்பத்துக்கும் வரும், குளிருக்கும் வரும். நாங்கள் வெப்பத்திலே தான் இருக்கின்றோம். வெளியாலே குளிர், உள்ளுக்கு வெப்பம். அந்த சுவாத்தியம் எங்களுக்கு ஒத்துவரவில்லை, ஒத்து வராது. இந்த காலகட்டத்திலே எத்தனை பேர் நோயாளிகளாக வருத்தங்கள் அவர்களை தூண்டிக் கொண்டிருக்கும், நோய் தூண்டிக் கொண்டிருக்கும் நாடு. ஆனால் நாங்கள் எங்களோட போஷாக்கினால் இருக்கின்றோம் ஓரளவு. ஆனாலும் நோய் வருவதற்கு சகஜம்தானே, அதற்கேற்ற பரிகாரத்தை செய்து கொள்வோம். நாசி அரிக்கும், நாசிக்கிலே தும்மல் வரும், நாசியிலே சளி வரும். இப்படி பல தொல்லைகளை தந்து கொண்டிருக்கும் இந்த குளிர் பிரதேசம். கண்கள் கூட கலங்கும் சில சமயத்திலே, பார்க்க முடியாது வெளியே. இப்பொழுது ஒளியை பார்க்க முடியாமல் இருக்கின்றோம். சாளரத்தின் ஊடாக கண்ணாடிக்குள்ளே இருந்து பார்க்கும்போது வெளியே பகலவனின் வெளிச்சம் பளிச்சென்று தெரிகின்றது. நேரடியாக நாங்கள் அதை உற்று பார்க்க முடியாது, அது எங்களுக்கு குத்துவோம். ஆனால் வெப்பம் இருக்காது, ஒளி நன்றாக இருக்கின்றது. பிரபுகளை, மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியை நீங்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டிய பதம் 6 எழுத்துக்களை கொண்ட பதம். இது இல்லாமல் உள்ள நாடுகளில் எவ்வளவு பேர் இன்னல் படுகின்றார்கள், எங்கே கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பாடலை கொண்டு வர வேண்டும், காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியை. யார் சொல்வதோ என்ற நிகழ்வு வருகின்றது.
2: யார் சொல்வதோ

0: இது இந்த இந்த விடயம் இல்லாமல் வாழ்க்கையில் மிகவும் இன்னல் படுகின்றார்கள் எத்தனையோ பேர். அந்த இன்னல் தாங்க முடியாத இன்னல், அதை பெறவும் முடியாமல் யாரும் தரவும் முடியாமல் இருக்கும் இந்த வேளையில் தருவார்கள் என்று எண்ணி ஏமாந்து போனவர்களும் தடுமாறி போனவர்களும் எவ்வளவு இடையூறுகளை இன்னல்களை அனுபவித்தவர்களும் உண்டு. இது இல்லாமல் வாழ்வது கடினம். அது வீடுகளிலும் சரி, நாடுகளிலும் சரி, குடும்பத்திலும் சரி, எந்த வயதினருக்கும் சரி, இது ஒரு உரிமை. அது கிடைக்காமல் எத்தனையோ போர் உடைந்து போகிறார் என்று இப்பொழுது கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் சிவகுமார், ஓடிவாருங்கள்.
1: வணக்கம் பா. வணக்கம் பா.
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன் பா, நலமா இருக்கேன். இப்பதான் பண்ணி முடிச்சு வந்தேன் கேட்டேன்.
0: இப்பதான் வருகிறா
1: அப்பா?
0: ஐயோ, இப்ப
1: ஆமாங்கப்பா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இன்னைக்கு
0: 11 மணி ஆகுது மகனே. அதோட கொஞ்சம் நோய்
1: முஞ்சில வந்துட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு
0: முன்னாடியே வந்து அப்பா என்ன பதவி கொண்டு வந்தீர்கள்?
1: அப்பா சுதந்திரம் பா.
0: வாழ்த்துக்கள் வந்தவுடன் கிடைத்து விட்டது உங்களுக்கு. சுதந்திரம் என்பது சரியான பதில். இது இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளவு இல்லை படு. நான் ஒரு வார்த்தை கூறியிருந்தால் உங்களுக்கு கிடைத்தது. இந்த நாட்டுக்கு நான் வந்ததே அது இல்லாமல் தான். இந்த சுதந்திரம் நாட்டுக்கு வீட்டிலே சுதந்திரம் இல்லாமல் எத்தனையோ பேர் முடங்கி கிடக்கின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள். சுதந்திரம் என்ற சரியான வார்த்தை சிவகுமார் தந்தீர். இப்பொழுது நாகப்பன் பிரதர் கேட்டு விடுவோம் என்ன ஒன்று. வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
2: சுதந்திரம்
0: என்ற சரியான பதத்தை நீங்களும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். செல்வகுமார் இப்பொழுது வந்து இணைந்து அந்த பதத்தை தந்துவிட்டு போகின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கண்டுபிடிக்க சுதந்திரம் இது இல்லாமல் உலகத்திலே எவ்வளவு கடினம். இது இல்லாமல் வீடுகளில் கூட குழந்தைகளுக்கு கூட சுதந்திரம் கிடைப்பதில்ல. மனைவியில் இருந்து கணவன், கணவனுக்கு மனைவி, இப்படி சுதந்திரம் இல்லாமல் வாழ முடியாது யாரும். நன்றி நன்றி நன்றி இணைந்து
2: சிறப்பு.
0: சுதந்திரம் என்ற அற்புதமான ஒரு புனிதமான பதத்தை கேட்டு மகிழ்ந்தோம். சுதந்திரம் என்பது சரியான பதிலாக இருக்கின்றது. எங்கே அடுத்த உறவுகள் அமைதியாகி விட்டீர்களா? என்ன நடந்தது வாருங்கள். கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததா? சரி, அடுத்த பதத்துக்கு செல்வோம். 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம்.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.